நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 16 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கௌளை.

0: கௌளி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 7 குறட்பா.

சொல். பிறருக்கு நன்மையை கொடுத்து இனிமை பண்பிலிருந்து நீங்காத சொல் நேர்மையான வாழ்க்கையையும் நல்வழியில் நடப்பதால் உண்டாகும் பயனையும் கொடுக்கும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இன்று முற்பகல் மணி 11:10 நமது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபவனில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கலன்மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர்.

எலக்ட்ரானிக் ஷோரூம் காலைமணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். காலைமணி 6:55 சேலம் ராதி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். காலை 7 மலரும் காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி. தொடர்ந்து செவி செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். காலை 8:00 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடர். நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். காலைமணி 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் அறிவுசார் சொத்தும் அதன் பாதுகாப்பும். திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆர்த்திப்ரியா அவர்கள் பங்குபெறும் நேரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 கல்யாண கதிகள். ஜப்பானில் கல்யாணராமன் ஆகிய படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் விளங்கும் உங்களோடு நாங்க நேரலை. 12:10 மங்கையருலகம். மனசு மாறி போச்சு என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 1:00 மதுரை கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் கரூர் ஆண்டிப்பாளையம் பி நல்லுச்சாமி அவர்கள். 2:30 உணர்வோடு கலந்த கைத்தறி தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 3:00 இசைத்தூரல். 4:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 வருவதோ ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குநர் முனைவர் தென்னரசு அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 7:25 உழவர் உலகம். வறட்சி கால பூச்சி மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10:00 கேட்டு ரசிக்கலாம் ஞாபகம் வருதே. நமது முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9:00 அரங்கிசை எஸ் பாபு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டு ரசிக்கலாம். மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார் அவர்கள் தவல். 12:10 சங்கீத சாரல். திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுனன் எஸ் புஷ்பா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நாகரீக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமுதாயத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பயிற்சி கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிங்கப்பூரை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதி பண் பாடியோர் சி சரோஜா சி லலிதா.

இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி. கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.

0: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றியிருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால் தான் சுற்றம் சுற்றமாக சுற்றியிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பது இல்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன. ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய அவ்வை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
3: கடவுள் மீது ஆழ்ந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் பயணித்தால் நன்மை நம்மை தேடி வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:15 ஆனந்த ராகத்தின் முதல் பாடல் TM சௌந்தரராஜன் பாடியது.

உள்ளம் இறைவனுக்கு உகந்த அலயம். 6:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆனந்த ராகம். தொடரும் பாடல் உமாரமணன் பாடியது.

திருவையாறு தர்ம சம்வர்தினி அம்பாள் ஆலய ஆடிப்புற மகோற்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு கிளிவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று சுபத்ரா கல்யாணம். பேராற்றல் படைத்தவைகளுள் பெரியது பிரார்த்தனை. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நேரம் 6:29. இனி தொடரும் பாடல் எம் ஆர் விஜயா பாடியது.

அணுகும் அடியவர் அகம்புறம் காக்கும் அரண் என அமைந்த லக்ஷ்மி கஜலக்ஷ்மி. அணுகும் அடியவர் அகம்புறம் காக்கும் அரண் என

0: இதயத்தில் இறைவனுக்கு கோவில் கட்டி பிரார்த்திப்பவருக்கு எல்லா செல்வமும் சேரும். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது திருச்சி வானொலி அலை வரிசைகளில் ஆனந்த ராகம். மீண்டும் ஆனந்த ராகம் நாளை காலை மணி 6:15. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 8 மணிக்கு திருச்சி சிந்தாமணி பசார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடரில் நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அம்மன் திருக்கோயில் சித்திரம் கேட்கலாம். நேரம் 6:35.
1: வேளாண் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 22 வெள்ளிக்கிழமை.
2: இப்போது
1: கேள்வி நேரம். வீட்டு தோட்டத்திற்கான நல்ல விதைகள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என். புனிதவதி அவர்கள்.
3: தார்பாய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மரத்தை சுத்தி கொஞ்சம் விரிச்சு விட்டுட்டாங்கன்னா அதுல வந்து பழம் வந்து விழுந்துரும். விழுந்துச்சுன்னா அந்த பழத்தை எடுத்துட்டு அதை வந்து நீங்க அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடையிலே நம்ம வாங்கி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா நாட்டுக்கு இதுல வந்து உள்ளுக்குள்ளார நம்ம சாப்பிட முடியாத மாதிரி ஒரு எண்ணத்தை தூண்டுற மாதிரி வந்து இருக்கும். ஆனா அதை வந்து பிரசர்வேஷன் பண்ணி பக்குவப்படுத்தி சாப்பிடலாம். காய வைக்கிறதுக்கு 2 கிலோ 3 கிலோக்கு சின்ன மினி சொல்லட்டு அதை பயன்படுத்தி அந்த ட்ரேக்குள்ளார உள்ள எல்லாம் வந்துட்டு மேல வந்து காக்காய் எச்சம் போடாம இருக்கிறது கூட ஒரு மினி லெவல்ல கூட இருக்குது.
4: பேச சார், தோட்டத்தில்

0: வேப்பால் சோப்பு தண்ணியும் கலந்து அடிக்கணும். கண்டிப்பா அது நல்லா நம்ம வீட்டு காய்கறி தோட்டத்துல விளைஞ்சது சாப்பிடலாமா, அதனால எந்த விதமான பாதிப்பு கிடையாது. அது பூச்சியோட தாக்குதல் தான். சுண்டக்காய் செடியை வந்து காயை வந்து பறிக்கிறது, அதுக்காக வந்து சின்ன வந்து ஒரு குட்டி கத்தி மாதிரி வந்து இருக்கு ஹார்வெஸ்டர், அதை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த பையில வந்து நீங்க வந்து செம்மண் மணல் தொழுவுறோம், இல்ல வந்து காயர் பித்து அது கூட வந்து பயன்படுத்திக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு பங்கு மணல் எடுத்தீங்கன்னா அதே வந்து ஒரு பங்கு வந்து செம்மண் எடுக்கணும், ஒரு பங்கு ஒரு கிலோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நீங்க நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் குரோமோர்ல பாக்ல வந்து நம்ம போட்டு பயன்படுத்திக்கலாம்.
1: சங்கர் திருப்பலாச்சி, எனக்கு வந்து மேடம் நான் வீட்டுல சுத்தி எல்லாம் செடி மரம் எல்லாம் வச்சிருக்கேன் மேடம்.
0: சரிங்க.
1: ஆனா வந்து மாடி தோட்டத்துக்கான முயற்சி இன்னும் செய்யல. 30 அடி அகலம், 35 அடி நீளம் இருக்குங்க மேல ஓபன் பிளேஸ். இதுக்கு சுருக்கமா செலவு கம்மியா என்ன செடிகள் வைக்கலாம், எப்படி செய்யலாம்?
0: நம்ம வந்து இது மாநில தோட்டக்கலைத்துறை இருக்குல்ல சார், அதுல வந்துட்டு நம்ம போகும்போது கண்டிப்பா அவங்க கொடுப்பாங்க, மானியத்திலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: வீட்டு தோட்டத்திற்கான நல்ல விதைகள் குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் என் புனிதவதி அவர்கள்.
3: கேள்வி நேரம் கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து
4: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 7ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். வட தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்று கோவை தேனி மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யும் சமயத்தில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அதிக மழைநீர் நம்முடைய தோட்டங்கள்ல வயல்கள்ல தேங்காத மாதிரி பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். மழை பெய்யும் சமயத்துல பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். இடி மின்னல் தாக்கக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால மழை பெய்யும் போது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புறதையும் தவிர்க்கணும். பெய்யக்கூடிய மழைநீரை வைத்து நடப்பு பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளை, காய்கறி விதைப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தையில சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல உளுந்து ஏலம் நடந்துச்சு. முதல் தர உளுந்து 1 குவிண்டால் 9,212 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
2: இனி திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்க்கடன் பெறலாம். 1,60,000 ரூபாய் வரை பிணையமின்றி கடன் வசதி பெறலாம். ₹3,00,000 வரை நகை மற்றும் நில அடமானத்தின் பேரிலும் கடன் வசதி பெறலாம். உரிய காலத்திற்குள் திருப்பி செலுத்தினால் வட்டி இல்லை. நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ அல்லது KCC மூலம் பொது சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார்.

0: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலைத்துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு 30 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதியில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படுவோர் ஆதார் அட்டை நகல் வழங்கி ஆடிப்பட்ட விதை தொகுப்புகள் பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும் மழை பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீடு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீட்டு தொகை 1 ஏக்கருக்கு 786 ரூபாயை உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். நடப்பு காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்திற்கு சீமா பொது காப்பீடு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் வறட்சி கால பூச்சி மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள். நேயர்களே, நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கிசையில் எஸ் பாபு அவர்களின் நாகஸ்வரம் கேட்கலாம். மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார் அவர்கள் தவில். 10:30 மணிக்கு ஒரு பட பாடல்களில் கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய

0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும், ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்களின் தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும், 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கன்னாக்கா மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரோம். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரோம்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்கச் சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும், அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் ஐந்தாம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயில்

0: கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ அணை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் மூன்று சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் 1.08% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வி ஆண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி சர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் இப்பொழுது 6:55.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: இன்று வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் பிறந்த நாள். கோதுமை, நெல் ரகங்களில் விளைச்சலை அதிகரித்து வேளாண்மையில் இந்தியா புதிய சாதனை படைத்தது. நாடாளுமன்ற, மாநிலங்களவை உறுப்பினர், நடுவண் திட்டக்குழு உறுப்பினர், புகழ்பெற்ற ஆய்வு நிலையங்களில் பேராசிரியர், வேளாண்மைத்துறை செயலர் என பல பதவிகளை அலங்கரித்தவர். ராமோன் மகசேசே விருது உள்ளிட்ட தேசிய, சர்வதேச அளவில் 40க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற கும்பகோணம் தந்த நிறைக்குடம் எம் எஸ் சுவாமிநாதன். 1989 பத்ம விபூஷன் விருது பெற்ற வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. உயர்தனி செம்மொழியாகிய

தமிழ்மொழிக்கு காலந்தோறும் சிறப்பு செய்துள்ளார்கள் அறிஞர் பெருமக்கள். கம்பர் என்றதும் கம்பராமாயணம் முன்னிற்பது போல் உமருப்புலவர் என்றதும் சீராபுராணம் நினைவிற்கு வரும். 26 இனிய தமிழ்காப்பியங்கள் இயற்றியதோடு 2000-க்கும் மேற்பட்ட சிற்றிலக்கியங்களையும் படைத்தளித்துள்ள உமருப்புலவர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1642. சீராபுராணம், முதுமொழி மாலை, சீதக்காதி திருமண வாழ்த்து, சீதக்காதி பெயரில் கோவை ஆகியவை சிறப்பாக போற்றப்படுபவை. நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை காப்பிய கருப்பொருளாக கொண்டது சீராபுராணம். 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 பாடல்களையும் கொண்டது. எட்டயபுர மன்னர் வெங்கடேஸ்வர எட்டப்ப பூபதியின் அவைப்புலவராக இருந்தவர் உமருப்புலவர். காப்பிய கதைப்போக்கில் உமருப்புலவரின் சொல்நயம், பொருள்நயம், புலமைத்திறன், கற்பனை வளம், கவிதை நலம், வரலாற்று அறிவு, மொழிப்பற்று, நாட்டுப்பற்று என அனைத்தும் இவரது காப்பியத்தில் உண்டு. இந்திய நாட்டின் கலாச்சார அடையாளமாக திகழ்ந்த எழுத்தாளர், கவிஞர், கல்வியாளர், தத்துவஞானி, சுதந்திர போராட்ட வீரர் என்று பல பரிமாணங்கள் கொண்ட குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1941. இவரின் இசைத்தட்டுக்கள் ரவீந்திர சங்கீத் என்று போற்றப்படுகின்றன. நமது நாட்டின் தேசிய கீதத்தை உருவாக்கிய சிறப்பு பெற்ற ரவீந்திரநாத் தாகூர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து ஆங்கிலேய ஜார்ஜ் மன்னர் வழங்கிய வீர பட்டத்தை துறந்தார். தாகூர் சிறந்த ரசிகர். 60 வருடத்துக்கும் மேலான இலக்கிய வாழ்வில் 1000-க்கும் மேற்பட்ட கவிதைகள், 25 நாடகங்கள், 8 சிறுகதை தொகுப்புகள், 2000-க்கும் மேற்பட்ட பாடல்கள், இலக்கியம், சமூகம், ஆன்மீகம், அரசியல் தொடர்பாய் பல கட்டுரைகள். இவர் உருவாக்கிய கலைக்கோயில் சாந்திநிகேதன், விஸ்வபாரதி சர்வகலாசாலை. 1913 ஆண்டு இவரின் கீதாஞ்சலி கவிதை தொகுப்பு நோபல் பரிசு பெற்று ஆசியாவிலேயே முதல் நோபல் பரிசு பெற்ற பெருமையை பெற்றவர். தனது நோபல் பரிசு மூலம் கிடைத்த உரிமை தொகை அனைத்தையும் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்திற்காக அளித்தார். இந்திய பாரம்பரிய இசை மட்டுமின்றி வங்காள நாட்டுப்புற பாடல்களையும் அறிந்தவர். இயற்கையை உபாசித்தவர், கவிதையை தவமாக கொண்டவர். இன்று தேசிய கைத்தறி தினம். நெசவாளர்களை கௌரவிக்கும் விதமாக 2015 ஆண்டு முதல் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1905 ஆண்டு சுதேசி போராட்டம் தொடங்கிய இதே நாளில் தேசிய கைத்தறி தினம் கொண்டாட அறிவிக்கப்பட்டது. நம் பாரத நாட்டின் பாரம்பரியம், பண்பாடு இவற்றின் அங்கமாக விளங்கும் கைத்தறி பொருட்களை நாம் பயன்படுத்துவதால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயரும். நம் இந்திய திருநாட்டில் ஏறக்குறைய 43 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கைத்தறி சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2015 ஆண்டு ஆகஸ்ட் 7 தேதியன்று தரமான கைத்தறி ஆடைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையில் இந்திய கைத்தறி முத்திரையை அறிமுகம் செய்து பிரயாஸ் என்ற புத்தகத்தையும் வெளியிட்டார். இந்நாளையொட்டி நெசவாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் அனுபவம் மிக்கவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்படுகின்றன.

நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. எதிர்காலத்தை பத்தியே அதிகமா யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட கண்ணீர் மல்க இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு வேண்டின ஒன்றாதான் இருக்கும் இல்லையா? அதை நம்ம ரொம்பவே மறந்துடுறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு எதிர்காலத்தை பற்றின திட்டமிடுதலும் இல்லை எதிர்காலத்தை பற்றின நம்மளுக்கு

யோசனைகளோ இருக்கலாமே ஒழிய பயம்ங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த நாளை இந்த நிமிடத்தை நம்ம மகிழ்ச்சியாக நம்ம செலவழிக்க முடியும் அப்படிங்கிற நல்ல ஒரு கருத்தோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரில்

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: முதலாவதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களின் பெயர்களை அறிந்து கொள்ள முயன்றேன். அடுத்ததாக அங்கேயே மக்களின் உரிமை போராட்டத்திற்காக தங்குவது என்று முடிவு எடுத்தேன். நான் நினைத்தது ஒன்று, ஆனால் கடவுள் வேறு விதமாக செயலில் இறங்கிவிட்டார். தென்னாப்பிரிக்காவில் என் வாழ்க்கைக்கான குறிக்கோளிற்கு வழிகாட்டினார். மக்களின் சுயமரியாதைக்காக போராடவும் என்னை கருவியாக்கிக் கொண்டார் என்றே சொல்லலாம். இந்திய மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கூட்டம் ஒன்று போடவும் தீர்மானித்தோம். ஹாஜி முகமது அவர்களின் தலைமையில் முதல் கூட்டம் போடப்பட்டது. கூட்டம் அப்துல்லா வீட்டில் நடைபெற்றது. கூட்டத்தில் வாக்காளர் உரிமைக்கு எதிரான மசோதாவை எதிர்ப்பது என்று ஏகமனதாக தீர்மானம் போடப்பட்டது. நீதிமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த பால் என்பவரும் ஆசிரியரான சுபான் காட்ஃப்ரேயும் மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் இக்கூட்டத்தில் அதிகமாக கலந்து கொள்வதற்கு இவர்களே காரணம். வந்திருந்த அனைவரும் இந்த கமிட்டியில் தங்கள் பெயரை இணைத்துக் கொண்டார்கள். நேட்டாலில் பிறந்த அனைத்து இந்தியருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்குள்ள முக்கிய இந்திய வியாபாரிகள் தங்களை இக்கமிட்டியில் இணைத்துக் கொண்டார்கள். காசிம் கம்ருதீன், தாவூத் முகமது, குழந்தை வேலு, ஆதம்ஜி மியாக்கான் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். தாதா அப்துல்லா கம்பெனியை போன்ற மிகப்பெரிய கம்பெனியில் பணியாற்றுபவர்களும் இந்த பொது சேவையில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இந்த மாதிரியான சேவைக்கு தங்களுக்கு அழைப்பு வருவது இதுவே முதல் முறை என்றும், இந்த சேவையில் ஈடுபடுவதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம் என்றும் கூறினார்கள். இந்திய சமூகத்தை சீர்குலைக்க காத்திருக்கும் ஆபத்தை தகர்த்து எறிய எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் அனைவரும் மன ஒற்றுமையுடன் ஒன்று கூடியிருந்தார்கள். அப்போது இனம், மொழி, நிறம், மாநிலம் அனைத்தையும் மறந்து நாம் இந்தியர் என்ற ஒற்றுமை எண்ணத்தோடு கூடியிருந்தார்கள். சட்டசபையில் வாக்குரிமை மசோதா இரண்டாம் முறையாக விவாதத்திற்கு வந்திருந்தது. இந்த மசோதாவை எதிர்த்து இந்தியர்கள் எவரும் தங்கள் ஆட்சேபத்தை தெரிவிக்காத காரணத்தால் அவர்கள் வாக்குரிமையை இழந்தவர்கள் என்று கருதப்படுவர். இதுவே சட்டசபையில் அன்றைய விவாதம். இந்த மசோதாவை உடனடியாக நிறைவேற்ற விடாமல் இருப்பதற்காக சபாநாயகருக்கு தந்தி ஒன்று அனுப்பப்பட்டது. மசோதாவின் மீதான விவாதத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்பதே தந்தியின் சாராம்சம். சபாநாயகரிடமிருந்து உடனடியாக பதிலும் கிடைத்தது. அதில் இரண்டு நாட்களுக்கு பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்படும் என்றிருந்தது. வெற்றி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே. சட்டசபையில் தாக்கல் செய்வதற்கான கோப்புகளை ஒரே இரவில் தயார் செய்ய வேண்டும். பத்திரிகைக்கு ஒரு காப்பி, சட்டசபைக்கு மூன்று காப்பி தேவைப்படும். அவற்றில் பெரும்பான்மையானவர்கள் கையெழுத்து போட வேண்டும். அதுவே முக்கியமான பணி. ஒருவர் கூறிக்கொண்டிருக்க ஒரே நேரத்தில் ஆங்கிலம் தெரிந்த ஐவர் விண்ணப்பங்களை எழுதி முடித்தார்கள். வியாபார தொண்டர்கள் அவற்றில் கையெழுத்து வாங்குவதற்காக அலைந்தார்கள். இவை அனைத்தையும் அவர்கள் தங்கள் சொந்த செலவிலேயே செய்தார்கள்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

தங்கம் அப்படின்னும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கழுத்தில் போட்டுக்கூடிய ஆபரணம் அப்படிங்கிறது மாத்திரம்தான். அது வெறும் ஆபரணம் மட்டும் இல்லை, மனித வரலாற்றில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதிப்பை இழக்காத அரிய உலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க.

உலகத்தில் இதுவரைக்கும் வெட்டி எடுக்கப்பட்ட அனைத்து தங்கத்தையும் ஒன்றா உருக்கினா சுமார் 22 மீட்டர் நீளமும் அகலமும் உயரமும் கொண்ட ஒரு கனசதுரமாகவே அடங்கிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. தங்கம் ரொம்ப அரிதானது, மதிப்பு மிக்கது. அதோடைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கி 13,750 ரூபாய் 1 கிராம் ஆபரண தங்கம், அதாவது 22 கேரட் தங்கம். வெள்ளியின் விலை 250 ரூபாய் 1 கிராம்னு விற்கப்படுகிறது. பெட்ரோலின் விலை நிலவரம் இன்னைக்கு 108 ரூபாய் 20 பைசான்னும் டீசல் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது 1 கிராம்.

0: சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பர

0: பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின்போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம்

0: சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் ஆசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பிய போட்டியனில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5ஆம் தேதி தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா, மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: தகவல்களோடு பாடல்களும் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் காலை மலரில்.

அட்டையில பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம் மற்றும் இதர கோரிக்கைகளுக்கான பொது விநியோக திட்ட குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல நடைபெறும் அப்படின்னும், இந்த கூட்டங்கள்ல கலந்து கொண்டு பயனடையலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காரு.

திருச்சிராப்பள்ளி கோட்ட ரயில்வே நிர்வாகத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். பொறியியல் பணிகள் காரணமாக செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயிலானது நாளை முதல் 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது வண்டி எண் நோட் பண்ணிக்கோங்க, 16848, 11ஆம் தேதி வரைக்கும் கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல், வடமதுரை, வையம்பட்டி, மணப்பாறை ரயில் நிலையங்களை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு ரயிலானது வண்டி எண் 12666 நாளை மட்டும் கொடைக்கானல் சாலை, திண்டுக்கல் ரயில் நிலையங்களை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். நாகர்கோயில் மும்பை CSTM விரைவு ரயிலானது வண்டி எண் 16352 நாளை மற்றும் நாளை மறுநாள் திண்டுக்கல் ரயில் நிலையத்தை தவிர்த்து மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும். திருச்சி காரைக்கால் ரயில் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. கீழ்வேளூர் நாகப்பட்டினம் இடையே பொறியியல் பணிகள் நடக்க இருக்கிறதுனால திருச்சி காரைக்கால் டெமு ரயில் வண்டி எண் 76820 இன்று முதல் 10ஆம் தேதி வரைக்கும் திருவாரூர் காரைக்கால் இடைப்பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருச்சி திருவாரூர் இடையே மட்டும் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. மறுமார்க்கமாக காரைக்கால் திருச்சி டெமு ரயிலானது வண்டி எண் 76819 10ஆம் தேதி வரைக்கும் காரைக்கால் திருவாரூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்பட்டு திருவாரூர் திருச்சி இடையே மட்டும் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக காரைக்கால் தஞ்சாவூர் பயணிகள் ரயில் வண்டி எண் 56817 10ஆம் தேதி வரைக்கும் தேவைப்படும் இடங்களில் 15 நிமிஷம் காலதாமதமாக நின்று செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 8 மணிக்கு இதய ராகத்துல புதிய பாடல்கள்லாம் கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி என்ன நோட் பண்ணிக்கோங்க, 938-546-1021. இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க அனுப்பலாம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோட. காலை 10:45 உற்சாகமுச்சம் இந்த நிகழ்ச்சியில இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் இது குறித்து இயக்குனர் முனைவர் தென்னரசு அவர்கள் தரும் தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கைத்தறி தினத்தை முன்னிட்டு 12:10 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுன் மற்றும் எஸ் புஷ்பா ஆகியோர் பாடியுள்ள பாட்டு கேட்கலாம்.

0: நேரம் இப்போ 7:35 ஆச்சு. காலை மலரின் அடுத்த அங்கமாக ஒலிக்கிறது
1: குழந்தையுடைய முதல் இயற்கை தடுப்பூசியா கருதப்படுறது சீம்பால் தாங்க. இதுல நோய் எதிர்ப்பு சக்தியும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கிடைப்பத உறுதி செய்யணும்னு மருத்துவர் அறிவுறுத்துறாங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். சில தாய்மார்கள் தங்களுக்கு தாய்ப்பால் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்களுக்கான உங்க ஆலோசனை என்ன டாக்டர்?
2: குழந்தைங்களுக்கு முதல் 6 மாசம் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும்தான் தரணும். தாய்ப்பால் இல்லன்ற பட்சத்துல டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு நீங்க ஃபார்முலா மில்க் தரலாம். சோ இத ரெண்டையும் தாண்டி குழந்தைக்கு விட்டமின் டி டிராப்ஸ் தருவோம். வேற ஏதாவது மருந்து உங்களோட டாக்டர் பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் பண்ணியிருந்தா அது தருவோம். அதை தாண்டி தண்ணியோ சக்கரை தண்ணி தேன் எதுவுமே தரக்கூடாது. ஈவன் இன் சம்மர் சீசன்ஸ் தாய்ப்பால்லையே தேவையான அளவுக்கு தண்ணி குழந்தைங்களுக்கு இருக்கு. சில மதர்ஸ்க்கு வந்துட்டு

0: வாய்ப்பால் சரியா சுரக்கல, எனக்கு பாலே வரல அப்படின்ற ஒரு மதர்ஸ் சொல்லலாம். சோ என்னன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களுக்கு எதனால அப்படின்னு பாக்கணும். சில மதர்ஸ்க்கு என்ன ஆகும்னா, முதல் வாரம் குழந்தை பிறந்த உடனே நம்ம டைரக்டா பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப முக்கியம். குழந்தை நேரா தாய்ப்பால் குடிக்கும் போது அந்த பாலுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும், நிறைய மில்க் ப்ரொடியூஸ் ஆகும். சில காரணத்தினால சில மதர்ஸால ஒழுங்கா தாய்ப்பால் கொடுக்க முடியாம போச்சுன்னா, அவங்க பாடிக்கு வந்துட்டு அந்த ஸ்டிமுலேஷன் கிடைக்காம போச்சுன்னா அந்த மில்க் சப்ளை ரெடியூஸ் ஆகலாம். சோ ஒருவேளை சில மதர்ஸ் ஃபார்முலாவும் இனிஷியலா கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட டாக்டரோட கைடன்ஸ் எடுத்துட்டு அவங்க மில்க் சப்ளைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டு தாய்ப்பாலும் ஃபார்முலாவும் பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸ்லோவா அந்த ஃபார்முலாவை கம்மி பண்ணிட்டு ஃபுல்லா தாய்ப்பாலுக்கு குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு போலாம். பட் அவங்க மதர்ஸ் வந்து அதுக்கு நல்ல ஸ்டிமுலேஷன் பிரஸ்ட்ல தரணும். எல்லா மதர்ஸுமே தாராளமா தாய்ப்பால் தரலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தா ஏர்லி டேஸ்ல நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். 2வது மாசம் 3வது மாசத்துல கூட அவங்க ட்ரை பண்ணி தாராளமா தாய்ப்பால் தரலாம். இல்லனாலும் அவங்க போய் ஒரு தடவை அவங்க லாக்டேஷன் கன்சல்டன்ட்ட பார்த்தாங்கன்னா, நிறைய டைம் வந்து நிறைய மதர்ஸ்க்கு வந்து பால் இல்லைன்னு நினைப்பாங்க, ஆனா ஃபீட் பண்ண பண்ண ப்ராப்பரான லாட்ச் அந்த பொசிஷன் அதெல்லாம் வைக்கும் போது 2வது மாசம் 3வது மாசம் கூட குழந்தைங்க நல்லா பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா பால் சுரக்கும்.
1: தாய்ப்பாலை எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு தரலாமா டாக்டர்?
0: தாய்ப்பால் தாராளமா எடுத்து வச்சு நம்ம தரலாம். அதோட நியூட்ரிஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணா தாய்ப்பால் எடுத்து வச்சு குழந்தைக்கு தரலாம். இப்போ நிறைய வேலைக்கு போற மதர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க வேலைக்கு போற டைம்ல பால் எடுத்து வச்சிருவாங்க, வீட்டுக்கு வந்தோடனே நேரா குழந்தைய ஃபீட் பண்ணலாம். சோ பால் எடுத்து வைக்கிறது ரூம் டெம்பரேச்சர்ல வந்து ஒரு 4 to 6 hours வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 days வரைக்கும், அதுவும் அந்த கதவுல வைக்க கூடாது, பின் பக்கமா அதுக்குன்னு ஒரு கண்டெய்னரோ இல்ல அந்த ஸ்டோரேஜ் பேக்ஸ்லயோ எந்த டேட் என்ன டைம்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணி, பின் பக்கம் அது பக்கத்துல வேற எந்த சாப்பாடும் இல்லாம கிளீனா நீட்டா அந்த ஃப்ரிட்ஜ் பின் பக்கத்துல வச்சிடணும். சோ ஒன்ஸ் நம்ம வந்து பால் வெளியில எடுக்கிறோம்னா அந்த ஜில்லு பால் அப்படியே நம்ம தர முடியாது. சோ வெளியில நம்ம எடுத்தோம்னா ஃபீடிங் டைம் குழந்தைக்கு இப்போ ஒரு 15-20 minutes டைம் வரப்போகுதுன்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு பால் வேணுமோ, ஒரு 60 ml வேணும்னா ஒரு 60 ml மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டு, இன்னொரு பவுல்ல வந்துட்டு என்னன்னா, நீங்க ஒரு வெதுவெது தண்ணி கொதிக்கிற தண்ணியில வெதுவெது தண்ணியில வந்து இந்த கண்டெய்னரை வந்து அதுல வச்சு மெதுவா அதுல வந்து ஷேக் பண்ணீங்கன்னா ஒரு இன்டைரக்டா அந்த மில்க் வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் ஒரு 10-15 minutesல. சோ அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க குழந்தைக்கு கப்புலையோ பாலாடையிலையோ தாராளமா தரலாம். ஒருவேளை நிறைய நாள் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இப்ப வேலைக்கெல்லாம் போறவங்க 1 மாசம் முன்னாடியே பால் எடுத்து வைப்பாங்க. சோ அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃப்ரீசர்ல வந்து 3 to 6 months நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து பால் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து முன்னாடி நாளே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். அந்த ஐஸ் மாதிரி இருக்கிற பால் கரைஞ்சதுக்கு அப்புறம் 24 hours தான் அதுக்கு டைம் ஃப்ரிட்ஜ்ல. ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற பாலை நீங்க வெளியில எடுத்து அந்த நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணணும்.
1: தாய்ப்பாலை நிறுத்தும் போது என்னென்னலாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு நாளைய மருத்துவ நேரத்துல சொல்ல இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் நிலை செய்து 936 kHz கேட்டு இருக்கோம். காலை மலர்ல தகவல்களுடன் பாடல்களும் இனி தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவ சந்தையில காய் கனிகளின் இன்றைய விரைவில் நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்திரிக்காய் 60 ரூபாய், அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 44, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயமும் 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 46 ரூபாய், மொச்சைக்காய் 60, சுரைக்காய் 30, சௌச்சு 36, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 100 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சேப்பக்கிழங்கு 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 94, முட்டைக்கோஸ் 34, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாயினும், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ 1 80 ரூபாய், பூஷணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 200, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில்.

7.6 கிலோமீட்டர் உயரம் வரை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் லட்சத்தீவு பகுதிகள் வரை, தென் தமிழகம் மற்றும் கேரளா வழியாக ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதையும், வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை ட்ராஃப் நிலவுவதால் கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன், அதாவது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றோடு கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக இன்றும் நாளையும் குமரிக்கடலில் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம்னு தெரிவிச்சிருக்காங்க. கேட்டுட்டு இருக்கோம் காலை மலர்ல தகவல்களோடு பாடல்களும் முதல் அலைவரிசையில்.

0: நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை 8 மணிக்கு ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம். ஆடி மாத சிறப்பு தொடராக நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் அம்மன் திருக்கோவில் சித்திரம். 9 மணிக்கு வசந்த அழைப்பில் அறிவுசார் சொத்தும் அதன் பாதுகாப்பும். இது குறித்து திருச்சி அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ஆர்த்தி பிரியா அவங்க நேரலையில் பங்கேற்கிறாங்க. நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும், சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற வேண்டும் அப்படின்னா நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இரண்டு எண்ணுமே கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணை நோட் பண்ணிக்கோங்க, 938-546-102-1. இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்.
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம் தகவல்களோடு பாடல்களும் காலை மலரில் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையில்.

அழகான புன்னகையும் நல்ல எண்ணங்களும் இன்றைய நாளை சிறப்பாக மாற்றும் அப்படிங்கிற வரிகளோட இதய ரகம் நிகழ்ச்சிக்கு நேயர்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை கேட்கக்கூடிய நேரம், உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா மொபைல் எடுங்க 9038546102. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. திருச்சி வானொலியின் முதலலை வரிசையில் இது இதய ராகம்.

எட்டு மணி எட்டு நிமிஷம் கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில். இது இதய ராகம் நேயர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புத்தம் புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்ததா பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, வாரியங்காவல் கதிரவன், மலைக்குடிப்பட்டி சண்முகம் இவங்க எல்லாருக்காகவும் பீஸ்ட் திரைப்படத்துல பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

இதய ராகம் கேட்டு இருக்கோம். அடுத்ததா காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மாராடி ரமேஷ், யாழினி, எழில், மாலதி இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நாமளும் கேட்கலாம்.

8:40 ஆக போது கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசையில். இது இதயரகம். நேர்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புதிய பாடலை நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் முசிறியிலிருந்து சுகுமார், சுகந்த், தரணிஷ், புனிதா இவங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து.

8:45 ஆயிடுச்சு. நேயர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை கிருஷ்ணா சுரேஷ், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி செய்தால் தோல்வி தூர தூர விலகி போகும் அப்படின்னு ஒரு சின்ன கோட்டோட ஏதாவது ஒரு புது பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு பைசன் திரைப்படத்துலேருந்து.

இதயத்தின் இலக்கணம் இசை இசை கேட்டுட்டு இருக்கோம். 8:50 ஆயிடுச்சு. திருச்சி வானொலியின் முதல் அலை வரிசையில இப்போ அடுத்ததா யார் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கும்பகோணம் நேதாஜி நகர் பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி, இவங்களுக்காக சூப்பரான பாடல் காந்தாரா திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது இதயராகம். நேரம் இப்பொழுது 9 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அரங்கிசையில் இன்று எஸ் பாபு அவர்களின் நாகஸ்வரம் கேட்கலாம். மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார் அவர்கள் தவில். முதலில் அனாதுடனுகானோ என தொடங்கும் ஜிங்களாராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை.

இனி சிவம் விருஷபாரூடம் என தொடங்கும் மோகன கல்யாணி ராகம் கண்டசாபு தாளத்தில் அமைந்த ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது.

அரங்கிசையில் தொடர்ந்து மரச்சித்திவோ என தொடங்கும் கர்நாடக சுத்தசாவேரி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த மைசூர் யோக நரசிம்மன் சாகித்யம்.

இன்றைய அரங்கிசையில் எஸ் பாபு அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார் அவர்கள் தவில். தொடர்ந்து கௌமாரி கௌரி என தொடங்கும் கௌரி மனோகரி ராகம் ஆதி தாளத்தில் அமைந்த தீக்ஷிதர் கீர்த்தனை.

0: அரங்கிசையில் இதுவரை எஸ் பாபு அவர்கள் வாசித்த நாகஸ்வர இசை கேட்டும் மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார் அவர்கள் தவில். நேர்களை உங்கள் நினைவிற்கு 10:30 மணிக்கு ஒருபட பாடல்களில் கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 10:45 உற்சாகம் உச்சம், இதில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து இயக்குனர் முனைவர் தென்னரசு தரும் தகவல்கள். முற்பகல் 11:10 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நிரலை. பன்னிரண்டு 10 சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுன் மற்றும் எஸ் புஷ்பா அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் ஒலிக்கிறது. 1 பழைய திரை இசை பாடல்கள் நேர் விருப்பமாய் மதுர கீதத்தில். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் ஆண்டிப்பாளையம் பி நல்லுசாமி அவர்கள். இதனைத் தொடர்ந்து உணர்வோடு கலந்த கைத்தறி தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சி. சில நொடிகளில் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய கைத்தறி விருதுகளை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறந்த சாதனை படைத்த 3 பேருக்கு சந்த் கபீர் விருதுகளும் 19 பேருக்கு கைத்தறி விருதுகளும் வழங்கப்படவுள்ளன. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கைத்தறி பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்த இத்தினத்தை உற்சாகமாக கொண்டாடி சிறப்பிப்போம் என்று கூறியுள்ளார். பொதுமக்கள் கைத்தறி ஆடைகளுடன் தங்களது காணொலிகளை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி சென்னையில் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் நெசவாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமை பாதுகாக்கப்படும் என்றார். முன்னதாக அவையில் முன்னாள் பேரவை உறுப்பினர் சுருளிவேல், நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு 2 மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் நலவாரியத்தில் உறுப்பினர்களாக சேர சிறப்பு முகாம் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். இணையதளம் மற்றும் கைபேசி வாயிலாக தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் பேரிளம் பெண்கள் ஆகியோரின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் மூலம் மாவட்ட அளவில் நிதியினை முறையாக கையாளுதல், சொத்துரிமை, குடும்ப வன்முறையிலிருந்து உரிய பாதுகாப்பு, இலவச சட்ட உதவி, அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களில் இணைந்து பயன்பெறலாம். உறுப்பினராக சேர விருப்பம் உள்ளவர்கள் www.tnvidovel

0: transferboard.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
1: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் ஜப்பானின் ஹினா அகேச்சியை 20-22, 21-15, 21-19 என்ற செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

கதைய ரசிக்கணும்னா வட்டி கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இணிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும்.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா.
1: 10:11 நிமிஷம் திருச்சி வானொலி அலைவரிசைகளை நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது போடு ஆட்டம் போடு.

நிறைவு பெறுகிறது இன்றைய போடு ஆட்டம் போடு. நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்த முதல் அலைவரிசை நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் இப்பொழுது 10:30. நேர்களின் கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள்ல கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து V.S. நரசிம்மன் அவர்களின் இசையில் அமைந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் பாடலாய் ஒலிக்கிறது சீதாராமன், ராஜ் சீதாராமன், பி. சுசீலா குரலில் வைரமுத்துவின் வரிகளில் அமைந்த இந்த பாடல்.

பாடல்கள்ல கல்யாண அகதிகள் திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய பாடல் பி. சுசீலா பி. அருணா குழுவினருடன் பாடிய இந்த பாடல்.

0: நேர்களை இதுவரைக்கும் ஒருபட பாடல்களில் கல்யாண அகதிகள் திரைப்படத்திலிருந்து வி எஸ் நரசிம்மன் இசையில் அமைந்து வைரமுத்துவின் வரிகளில் கடந்து சென்ற பாடல்களை கேட்டோம். நேர்வு பொழுது 10:45.
1: பத்து லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ், மாட்டிக்கிட்டீங்க.
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, உங்களோடு இணைந்திருப்பது நான், உங்கள் காயத்ரி. சில பயணங்கள் நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும், எந்த உயரத்துக்கு போனாலும் நாம தொடங்கிய இடத்தை மறக்க கூடாது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பயணத்துக்கு சொந்தக்காரர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்திலேயே கல்வி கற்று பல்வேறு துறைகளில் பணியாற்றி இன்று அதே மத்திய அரசின் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறவர் தான் முனைவர் தென்னரசு அவர்கள். அவர்களுடன் உடன் உரையாடுகிறார் மா பிரசீலா அவர்கள். ஒரு கல்வி நிறுவனம் அது தரும் வாய்ப்புகள், அதே நிறுவனத்தில் படித்த ஒரு மாணவர் இன்று அதன் இயக்குநராக உயர்ந்த பயணம், இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். இந்த பயனுள்ள சிறப்பு நேர்காணல வாங்க நண்பர்களே கேட்டு ரசிக்கலாம்.
5: எத்தனையோ வகையான துணி வகைகள் இருந்தாலுமே பருத்தி, காதி, இந்த துணிகளுக்கு ஒரு பெருமை எப்பவுமே உண்டு. கைத்தறின்னு சொன்னாலே நாம வந்து தேச விடுதலை போராட்ட காலத்துக்கு போய் பார்த்தோம்னா சுவதேசி இயக்கத்தை எப்படி முன்னெடுத்தாங்களோ அதுல இருந்து தொடங்கி இப்ப வரைக்கும் நாம கைத்தறிய வந்து மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தணும், அதிகமா பயன்படுத்தப்படணும், நெசவாளர்கள் வாழ்வு சிறக்கணும் அப்படின்னு தொடர்ந்து நாம முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக

0: மத்திய மாநில அரசுகளும் நிறைய பிரயத்தனங்கள் எடுக்கிறாங்க. இந்த கைத்தறி நெசவுக்காகவே, இந்த தொழில்நுட்பத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணும்ன்றதுக்காகவே இதை ஒரு படிப்பாவே கொண்டு வந்து கல்லூரி மாணவர்கள வந்து பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துலதான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். சேலத்துல இருக்கக்கூடிய இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்துல நாம இப்ப இருக்கிறோம். இந்த நிறுவனம் நெசவாளர்கள் கூட எப்படி இணைந்து பணியாற்றுகிறது, அவங்களுக்கு தேவையான வசதிகளை எப்படி எல்லாம் செஞ்சு தராங்க, இதெல்லாம் பத்தியுமே நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். நம்ம கூட இருக்கிறாங்க சேலத்துல இருக்கக்கூடிய இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தினுடைய இயக்குநர் முனைவர் பி தென்னரசு அவர்கள்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனம் நாடு முழுவதும் 11 இடங்களில் உள்ளன. இவற்றில் 6 நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு சொந்தமானவை, அவை சென்ட்ரல் IIHT என்று சொல்லப்படுகின்றன. இவை தவிர 5 IIHTs அந்தந்த மாநில அரசுகளின் கீழ் இயங்குகின்றன. ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்ற நிறுவனமானது மிக மிக பழமையான நிறுவனம். முதல் IIHT 1956 வாரணாசி துவங்கப்பட்டது. அதே நேரத்தில் சேலத்திலும் ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டது. 1960 இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒன்றாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்று அழைக்கப்பட்டு வாரணாசி வட இந்தியாவுக்காகவும் சேலம் தென்னிந்தியாவுக்காகவும் செயல்பட தொடங்கின. இந்த கல்வி நிறுவனங்கள் 1960 டிப்ளமா என்று சொல்லக்கூடிய 3 பட்டய படிப்பை வழங்கி வருகின்றன. 10வது படித்து முடித்த மாணவர்கள் இங்கு படிக்கலாம். 1960 இந்த படிப்பு வழங்கப்பட்டிருந்தாலும் சமீப காலமாக பட்டப்படிப்பின் அவசியத்தை உணர்ந்து இந்த கைத்தறி தொழிலானது மேலும் சிறப்பதற்காக கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கு திறன் மிகுந்த பட்டப்படிப்பாளர்கள், டிகிரி முடித்தவர்கள் வேண்டும் என்ற கருத்தினை உணர்ந்து மத்திய அரசானது சேலம் கல்வி நிறுவனத்தில் 2015-16 கல்வியாண்டில் 4 பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியது. பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்ற பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. வாரணாசியில் 2021-22 கல்வியாண்டில் இதே பட்டப்படிப்பு பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி துவங்கப்பட்டது. ஆக மொத்தம் தற்போதைய நிலையில் சேலம் மற்றும் வாரணாசி ஆகிய 2 IIHT கல்வி நிறுவனங்களில் டிப்ளமா படிப்புடன் சேர்ந்து பிடெக் பட்டப்படிப்பும் நடத்தப்படுகின்றன.
0: பயிற்சிகள் ஏதாவது இங்க வழங்குறீங்களா?
1: அதாவது நீட் பேஸ்டு ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய கைத்தறி குழுமத்தை சார்ந்த எங்கெங்கெல்லாம் வந்து கைத்தறி தொழில் நடக்கிறதோ அந்த பகுதியை சேர்ந்த கைத்தறி நெசவாளர்களோ அல்லது கைத்தறி நெசவாளர்கள் சம்பந்தப்பட்ட நூல் சுத்துபவர்கள், பாவு ஓடுபவர்கள், சாயம் இடுபவர்கள், கஞ்சி போடுபவர்கள், இவர்களுக்காக ஒரு குறிப்பிட்ட ரகத்திற்காக அவங்களுக்கு பயிற்சி வேண்டும் என்று சொன்னால் அதையும் நாங்கள் கொடுக்கறோம். ஒரு 4-5 வந்து அந்த பயிற்சி எடுத்துக்கிறாங்க. ஒரு தனி நபர் கூட கைத்தறியில வந்து நான் புதுசா செய்யணும், நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு ஆளுன்னா கூட நாங்க வந்து நோ சொல்றதே இல்லை. அந்த ஒரு ஆளுங்களுக்கும் கூட ஒரு 3-5 ஒரு அறிமுக பயிற்சி கொடுத்து அடிப்படையில் இந்த தொழிலை ஊக்குவிக்கணும். கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு மேலானவர்கள் நாடு முழுவதும் இந்த தொழிலை சார்ந்து இருக்கின்றார்கள். எந்த ஒரு தனிநபரோ ஒரு குழுவோ வந்து கேட்டாலும் அவங்களுக்கான அது கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த ரகத்துல வேணுமோ, எந்த டெக்னாலஜி வேணுமோ அதை மட்டும் சொல்லிக் கொடுப்போம். இது இல்லாம ஜென்ரலான ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு, சமர்த் என்று சொல்லக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது வந்து ஸ்கில் அப்கிரேடேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லுவோம். இப்ப கூட வந்து சேலத்தை அடுத்த செம்மண்டப்பட்டி என்ற இடத்துல அது வந்து ஒரு பட்டு நெசவு நெய்யக்கூடிய ஒரு இடம், அங்க வந்து இப்ப ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த குழுமத்துல அந்த ஒரு பர்டிகுலர் ஹேண்ட்லூம் கிளஸ்டர்ல ஜக்கார்ட் என்று சொல்லுவோம், டாபி என்று சொல்லுவோம், இது இல்லாம பிளெயின் என்று சொல்லுவோம். இப்போ ஒரு பிளெயின் நெய்யக்கூடிய ஒரு நெசவாளிக்கு டாபில ட்ரைனிங் வேணுமா, அதை கொடுப்போம். ஒரு டாபி நெய்யக்கூடிய ஒரு நெசவாளிக்கு அடுத்த கட்டத்தில் ஜக்கார்டு, அது வந்து ஜக்கார்டுனா ஃபுல்லா எந்த டிசைன் வேணாலும் போடலாம், அந்த ஜக்கார்டுல ட்ரைனிங் வேணுமா அதை கொடுப்போம். அல்லது நெசவே தெரியாதவங்களுக்கு அடிப்படை வீவிங் சொல்லிக் கொடுப்போம். ஒன்று எதுவுமே தெரியாதவங்களுக்கு அடிப்படை, அல்லது அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு அடுத்த கட்ட டெக்னாலஜி. இதை சொல்லிக் கொடுப்பதற்காக சமத் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஓபன் எண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஸ்கீம் வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ள இல்ல வருஷம் போக நடந்துட்டு இருக்கும். ஒரு எந்த ஒரு நெசவாளர் கூட்டம் உள்ள இடத்துலயும் வந்து, ஆனா இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 25 ட்ரைனிங் வரணும். இது வந்து ஆன் தி ஸ்பாட் ட்ரைனிங், நம்ம காலேஜில் நடத்துறது இல்ல. நெசவாளர்கள் எங்க இருக்காங்களோ அவங்க இடத்துக்கே போயிட்டு நம்ம ட்ரைனர்ஸ் போயிட்டு அங்கே இருந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அதனால எந்த ஒரு நெசவாள குழுமத்தை சேர்ந்தவங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவங்களும் ட்ரைனிங் வேணும்ன்றது நமக்கு மட்டும் இல்ல, இது பெரும்பாலும் வந்து வீவர் சர்வீஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய நெசவாள சேவை மையம் தான் நடத்துறாங்க. நாங்க IIHTல வந்து நம்ம IIHT சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பகுதியை மட்டும் கவர் பண்றோம், ரொம்ப தூரமா போறதில்லை. ஆனா தமிழ்நாடு முழுவதும் உள்ள நெசவாளர்கள் இந்த சமத் ட்ரைனிங்ல பயன்பெறணும்னு கேட்டா விவர் சர்வீஸ் சென்டர் அணுகலாம். விவர் சர்வீஸ் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து 3 இடத்துல இருக்கு, சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் சேலம். எந்த ஊர் நெசவாளரும் அந்த பகுதியை வந்து எந்த நெசவாளர்

0: மையத்தின் கீழே வருதோ அந்த நெசவாளர் சேவை மையத்தை சொன்னாங்கனாக்கா எங்களுக்கு இது வேணும், இத்தனை பேருக்கு ட்ரைனிங் வேணும்னா அவங்க நோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுட்டு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பகுதியில போய் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது தொடர்ந்து வரக்கூடிய ஒரு ஸ்கீம்.
1: இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கக்கூடிய பயிற்சின்னு கிடையாது, ஆண்டு முழுக்கவுமே இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நெசவாளர்களோ இல்ல தனிநபரோ என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இந்த நெசவாளர் சேவை மையங்களை அணுகணும். தமிழ்நாட்டுல மூன்று இடங்கள்ல தான் இருக்குன்னு நீங்க குறிப்பிட்டு சொல்லிருக்கீங்க. சேலத்துல இருக்குன்னா அது நம்மளுடைய இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழக வளாகத்துக்குள்ளேயே நெசவாளர் சேவை மையம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னதுல இரண்டு வகையான பயிற்சி சொன்னீங்க, ஒண்ணு வந்து சமர்த் பயிற்சின்னு சொல்லியிருந்தீங்க, இன்னொன்னு தேவையின் அடிப்படையிலே குறுகிய கால பயிற்சி திட்டமும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. மூன்று நாட்கள் இருந்து ஐந்து நாட்கள் வரைக்குமான பயிற்சி திட்டம் கூட இங்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ வந்து கத்துக்கலாம். அவங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதுக்கேத்தாது போல அதுக்கு ஏத்தது மாதிரி நீங்க பயிற்சிகள் கொடுக்கறீங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பான தகவலா இருக்குது. இப்ப இங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கும் போதே ஊக்கத்தொகை அந்த மாதிரி எதுவும் இருக்கா, இல்ல பயிற்சி பெறவங்களுக்கு இருக்கா?
0: இங்க படிக்கிற மாணவர்களுக்கு வந்து நாங்க மாசமான ஸ்டைஃபன் கொடுக்கறோம். படிக்கிற அனைவருக்குமே ஸ்டைஃபன் கொடுக்கறோம். டிப்ளமா படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கறோம். பிடெக் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்கறோம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னாக்கா, எல்லா பேப்பரும் பாஸ் பண்ணணும், அரியர் வைக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் கூட எதுக்குன்னா மாணவர்களை ஊக்குவிக்கணும், இல்லைன்னா வந்து ஸ்டைஃபன் மட்டும் கொடுத்தாக்கா படிப்புல கவனம் வராதுன்னு சொல்லிட்டு தான் அது. மற்றபடி வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இது தவிர இந்த ஸ்டைஃபண்ட் ஆனது அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் கொடுக்கறோம். இது தவிர நெசவாளர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் அந்த அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய அப்பாவோ அம்மாவோ பெச்சான் கார்டு என்று சொல்லக்கூடிய நெசவாளர் அடையாள அட்டை வைத்திருந்து அவங்க நெசவாளர் குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு இது இல்லாம 5,000 ரூபாய் மாச ஸ்டைஃபன் தரும். இது வந்து நார்மலா வரவங்களுக்கு 2,500 அல்லது 3,000 படிப்பை பொறுத்து. இதுல வந்து நெசவாளர்களோட குழந்தைங்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் ஸ்டைஃபன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான புக் எல்லாமே, புக் வாங்கினது மற்ற ஃபீஸ் கட்டினது எல்லா ஃபீஸும் பில்ல கொடுத்த ரீஎம்பர்ஸ் ஆயிடும். ஆக மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 2,00,000 ரூபாய் வரைக்கும் தரும். நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க மாணவர்கள் படிக்கும்போது இங்க மட்டும் இல்ல, இந்த நெசவாளர் குழந்தைங்களுக்கான ஸ்கீம் வந்து நம்ம காலேஜ் மட்டும் இல்ல, எந்த ஊர்ல எந்த காலேஜ்ல படிச்சாலும் டெக்ஸ்டைல் படிக்கணும், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு படிக்கலாம். படிச்சானா ஏன்னா இது வந்து ஜவுளி அமைச்சகத்தினுடைய ஸ்கீம்ன்றதுனால டெக்ஸ்டைல் படிக்கக்கூடிய நெசவாளர்களுடைய குழந்தைகளுக்கு வருடந்தோறும் 2,00,000 வீதம் அதிகபட்சமாக கொடுக்கறோம். ஆனா வந்து ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ரீஎம்பர்சபிள், பணமா கொடுக்காம அவங்க பில்ல கொடுத்துட்டு ஸ்டைஃபண்ட் மாசம் 5,000 பணமா கொடுத்துருவோம். இது மற்ற ரீஎம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க பில்ல கொடுக்கணும், புக் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன ஃபீஸ் இருக்கோ அது பில்ல கொடுத்துட்டாங்கன்னா ரீஎம்பர்ஸ் ஆயிடும். ஒரு அருமையான திட்டம் நெசவாளர்களுக்கு. நெசவாளர்களின் குழந்தைகளுக்கான அந்த ஸ்கீம் ஆனது ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோ அல்லது ஃபேஷன் டெக்னாலஜியோ டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட இந்த கோர்ஸ் எது படித்தாலுமே அவங்களுக்கு இந்த ஸ்கீம்ல ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க.
1: இது வந்து இது போல இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்கள்ல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்லைன்னா எந்த கல்லூரியிலே படிக்கிறவங்களுக்குமே கிடைக்குமா?
0: எந்த ஒரு அப்ரூவ்டு கல்லூரியிலையும் படிக்கலாம், எங்க படிச்சாலும் கிடைக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் நெசவாள சேவை மையத்தில் அவங்க சப்மிட் பண்ணணும். விவர் சர்வீஸ் சென்டர்ல ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும், கொடுத்தாங்கன்னாக்க அவங்க ஸ்கீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப இதுல நம்ம கிட்ட ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு, ஒன்னு டிப்ளமா ஒன்னு பிடெக் டிகிரி ப்ரோக்ராம். பிடெக் பார்த்தோம்னா 50% தமிழகத்துக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கும். மொத்தம் 60 சீட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல அட்மிட் பண்றோம். அதுல 30 சீட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருவோம். அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டத்துல அப்ளை பண்ணி அங்கிருந்து நம்ம காலேஜை சூஸ் பண்ணி இங்க வந்து அட்மிட் ஆகி படிக்கிறாங்க. மீதமுள்ள இந்த 30 சீட்டு அகில இந்திய அளவுல எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கறோம். யார் ஓபன் காம்படிஷன், அதுக்கு ஜேஇஇ மெயின் என்று சொல்லக்கூடிய நுழைவுத் தேர்வு அப்பியர் ஆகி அதுல வர மார்க்கின் அடிப்படையில அகில இந்திய அளவுல கொடுக்கறோம். இதே டிப்ளமா எடுத்துக்கிட்டோம்னா 50% மேலவே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறோம், 34 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறோம், 60ல் 34 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறோம். தென் மாநிலங்களுக்கு மட்டும் டிப்ளமா ப்ரோக்ராம் தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களுக்கு மட்டும், ஏன்னா மற்ற வாரணாசி மற்ற இன்ஸ்டியூட் இருக்கிறதுனால அந்தந்த இன்ஸ்டியூட் அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்கு பாத்துக்கிறாங்க. இதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் மெரிட் பேஸ்ட் மார்க், 10ஆம் வகுப்புல பர்சன்டேஜ், வேற எந்த நுழைவுத் தேர்வும் இல்ல எதுவும் இல்ல. இப்ப அடிப்படையில டைரக்டா கவுன்சிலிங் நாங்க பண்ணி சீட்டு கொடுத்துறோம். கவுன்சிலிங் விளம்பரம் கொடுப்போம், வருஷம் வருஷம் விளம்பரம் தினத்தந்தி இந்த மாதிரி பாப்புலர் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் வரும், அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி மதிப்பெண் அடிப்படையில நாங்களே கலந்தாய்வு செய்து சீட்டு கொடுத்துறோம்.
2: நண்பர்களே, இந்த முதல் பகுதியில இந்திய கைத்தறி தொழில்நுட்ப நிறுவனத்தின் கல்வி வாய்ப்புகள், சேர்க்கை முறைகள், மாணவர்களுக்கான

வசதி, பயிற்சிகள் என்று பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சிறப்பு நேர்காணலுடைய அடுத்த பகுதி வருகிற 14ஆம் தேதி இதே உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக இருக்கு. அடுத்த பகுதியில கைத்தறித்துறையின் எதிர்காலம், புதிய ஆராய்ச்சிகள், வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் குறித்து முனைவர் தென்னரசு அவர்கள் இன்னும் விரிவாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் காயத்ரி.

நேயர்களே, இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபவனில் நடைபெறும் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இதுவரை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபவனில் நடைபெற்ற 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் கலந்து கொண்ட நிகழ்வின் நேரலை கேட்டீர்கள்.

12:21 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். திருக்கோவிலூர் எஸ் அலமேலு அர்ஜுனன், எஸ் புஷ்பா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ராமநாதம் என தொடங்கும் தீட்சிதர் கிருதி, பந்துவராளி ராகம், ரூபக தாளம்.

தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தாரி தா

0: சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி இருக்கு.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக்கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான

0: சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர் பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: டெல்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்பட உள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா பாகிஸ்தான்

பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம்
3: 102.1.
0: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 பாப் கார்னர்.
3: We are the sounds of the streets.

நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் கரூர் ஆண்டிப்பாளையம் பி நல்லுசாமி அவர்கள். 2:30 உணர்வோடு கலந்த கைத்தறி தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:15

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1 மணி. நாம் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி நேர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வளம் வர காத்திருக்கிறது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் தாயில்லாமல் நான் இல்லை. படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் கரூர் மாவட்டம் கொசூர், தமிழ்ச்சோலை, கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி ஆகியோர்.

1:10 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தர்மம் தலைகாக்கும் படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் செம்மன்சாலை வண்டியூர் சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஸ்ரீத், பவஷ்யா ஆகியோர்.

பாடல் ஒழித்தது தலைவன் படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் கிருஷ்ண சமுத்திரம், தெற்கு செரு, துவாக்குடிமலை சைமன், நடராஜபுரம் சீதாராமன். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனி கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, ஜானி, அனுஷ்கா, சூர்யா, சந்துரு இவர்களின் விருப்ப பாடலாக ஒழிக்கிறது யாரடி நீ மோகினி படத்திற்காக.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
0: பணத்தை காலி பண்ணி

0: வாங்க ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் PB ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர் பாஸ்கர்,

காவிய கானங்களின் அணிவகுப்பாய் இது மதுரை கீதம். நம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். வரும் பாடல் நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

மதுரகீதத்தில் இனி வரும் பாடல் தாளம்பூ படத்திற்காக பாடலை பாடுகிறார்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த கூடிய நேயர் பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால்.

மதுரகீதத்தில் இனி வரும் பாடல் பிராப்தம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் ராமேஸ்வரம் முகமது அயான்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின்போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும்போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணத்துலதான். இன்னைய காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டுலயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம்.
0: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்க அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும், அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால்தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையில் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது.

இதுவரை நம் மனம் மயக்கி சென்றது மதுரகீதம். மீண்டும் மலரும் நாளை பகல் ஒரு மணிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

0: சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவு எடுக்கப்படும்.
1: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உள்ளடக்கிய வளர்ச்சியின் ஆற்றல்மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலைப் போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர் குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறு வடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர், அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச்

0: செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் இப்பொழுது 1:55 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: and Blitz title in the United States. And with that, we end the midday news.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கரூர் ஆண்டிப்பாளையம் பி நல்லசாமி அவர்கள்.
3: வணக்கங்க, உங்க ஊரு பேர் சொல்லுங்க.
4: என்னுடைய பெயர் பி நல்லசாமி, கரூர் மாவட்டம், கிருஷ்ணாயர் வட்டம், ஆண்டிப்பாளையம்.
3: ஆண்டிப்பாளையம் எப்படி தண்ணி வசதி எல்லாம் பக்கத்துலயே இருக்கா? காவிரி தண்ணி வரும் ஆண்டிப்பாளையத்துக்கு.
4: நாங்க வந்து நீரேட்டு பாசனம் வச்சிருக்கோங்க சார், அதனால தண்ணி வந்து வருது. அது எல்லாமே கிணற்று பாசனமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு.
3: நீரேட்டு பாசனம்னா அங்கேருந்து பம்பு இது பண்ணி உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்களா?
4: ஆமாங்க சார்.
3: அது எவ்வளோ வருது தண்ணி? அது எப்போலாம் வரும்?
4: அது வந்து வாரம் ஒரு தண்ணி வருங்க சார், ஒரு 10 HP தண்ணி வரும். ஒரு ஏக்கருக்கு நம்ம முறைப்படி 3 மணி நேரம் தண்ணி விடுவாங்க, அதில் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். மீதி வந்து கிணத்து பாசனமும் பாய்ச்சிக்கலாம்.
3: எவ்வளோ ஏக்கரில் செய்றீங்க விவசாயம்?
4: விவசாயம் நாங்கள் ஒரு 5-6 ஏக்கர் இருக்குதுங்க சார்.
3: எல்லாம் ஒரு இடத்துல இருக்குங்களா, தனித்தனியாக இருக்கு?
4: ஒரு இடத்துலயே இருக்கு, கொஞ்சம் நஞ்சப்பகுதிகளாம் கொஞ்சம் வெளியில் தனியாகவும் இருக்கு.
3: பயிர்னா என்னென்னலாம் போடுவீங்க?
4: முன்னாடியெல்லாம் எல்லா பயிரும் வச்சுருந்தேங்க சார். இப்போ வந்து மெயின் வந்து தென்னை, மா, கொய்யா, வாழை. ஒரு 50% இடம் இருந்தது, இப்போ அது வந்து சவுக்கு போட்டுருக்குறோம்.
3: கிட்டத்தட்ட எல்லாம் மரப்பயிர் மாதிரியே போட்டீங்க?
4: ஆமாங்க சார், எல்லாம் ஆள் பற்றாக்குறதுனால எல்லாம் மாற்றிட்டேன்.
3: வேற ஏதாவது கால்நடை, மாடு, கண்ணு, இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க?
4: மாடு கால்நடைகளை வந்து மாடு வச்சிருக்கேங்க சார். கோழி வச்சிருக்கிறேன்.
3: கோழி எத்தனை கோழி வச்சிருக்கீங்க?
4: கோழி வந்துங்க சார், என்கிட்ட வந்து 2013 கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். 5 தொகுப்பு எங்கிட்ட கோழி இருக்குங்க சார். எந்த கோழி வேணாலும் நம்மகிட்ட வந்து 1 கிலோ 2 கிலோ 1.5 கிலோ எது வேணாலும் வாங்கிக்கலாம், குஞ்சு வேணாலும் வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒரு 5 தொகுப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். 5 வருஷமாக வந்து கறிக்காக வளர்த்துன கோழியெல்லாம் நிறுத்திட்டு இப்போ நான் வந்து முட்டைக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறேங்க சார். முட்டை கோழி.
3: ஏன் கறிக்கு வளர்க்குறத விட்டுட்டு இப்போ முட்டைக்கு வளர்க்க ஆரம்பிச்சிங்க?
4: எனக்கு கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லாமல் கால் கொஞ்சம் வலிங்க சார். இப்போ வந்து ஒருத்தர் கோழி வேணும்னு வருவாங்க, வரும்போது அவங்களுக்கு வந்து பகலையிலேயே வருவாங்க, அந்த கோழி ஓடி ஓடி பிடிச்சி கொடுக்கணும். இதை வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அதை முட்டைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோழி அது பாட்டுக்கு முட்டையை விட்டுரு, நம்ம பாட்டுக்கு முட்டையை சேகரிச்சிக்கலாம்.
3: சரி,
4: அதனால அதுக்கு மாறிட்டேங்க சார்.
3: என்ன ரகம் வளர்த்துட்டு இருக்கீங்க?
4: நாட்டுக்கோழியிலேயே மேம்படுத்தப்பட்டது கிராமப்பிரியா வச்சிருக்கேங்க சார்.
3: பொதுவாக நிறைய விவசாயிகள் வந்து நாட்டுக்கோழின்னா நாட்டுக்கோழி ரகங்கள் தான், அதாவது ஒன்று இப்போ சிறுவடை இல்லைன்னா பெருவடை இந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க.
4: ஆமாம் சார்.
3: நிறைய பேர் வந்து இந்த மேம்படுத்த ரகங்களை வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மேம்படுத்தப்பட்ட ரகமான கிராமப்பிரியாவை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னங்க காரணம்?
4: அந்த கோழியெல்லாம் வாங்கி எடுத்து அதை விற்பனை பண்ணுறதுலையோ கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பகலிலேயே வந்து கோழி கேட்பாங்க, அதை போய் பிடிச்சி கொடுக்கறதுல ஓடி ஓடி பிடிக்கணும், அதில் வந்து எனக்கு சிரமமாக இருந்தது. இந்த கோழி வளர்க்கும்போது நம்ம முட்டை சேகரிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொட்டைகளுக்குள்ளே போய் முட்டை விட்டுருவேன், நம்ம முட்டை சேகரிச்சுக்க ஈஸியாக போயிடுது.
3: முதல்ல நீங்கள் வாங்கினது எங்கேருந்து வாங்கினீங்க அந்த குஞ்சுகள்? அதுக்கெல்லாம்
4: ஸ்கீம் மூலியமாக நம்ம மாவட்டத்தில் ஒரு 250 கோழி குஞ்சு வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்கீமில் முதல்ல நாட்டுக்கோழியை தான் வாங்கி வளர்த்துனேன். அதை அப்படி அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி வளர்த்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப மறுபடியும் தனியாக பெரிய கோழியெல்லாம் வாங்கி அடை வச்சு முட்டையை எடுத்து குஞ்செல்லாம் பொறிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ 2013 பண்ணுங்க சார். இப்போ ஒரு 5 வருஷமாக வந்து அதை நிறுத்திட்டு இது மாதிரி முட்டையை கோழியை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
3: சரி, இப்போ வந்து நீங்கள் இந்த முட்டைக்கோழி தான் நம்ம வளர்க்குறது அப்படின்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோழிகளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? கொட்டகை தனியாக
4: கொட்டகை வந்து முதல்ல இருக்குது சார். அதாவது 27 அடி நீளங்க சார் போட்டு ஒரு கொட்டகை வந்து கீத்து கொட்டகை தான் போட்டிருக்கிறேன். அதில் வந்து 3 தடுப்பாக பண்ணியிருக்கிறேன். ஒரு தடுப்பு வந்து குஞ்சுகள்லாம் விடுறதுக்கு,
3: சரிங்க.
4: அடுத்தது வந்து கொஞ்சம் பெருசாச்சுன்னா அடுத்த அவ்வளோ ஒரு தடுப்பு நாளுக்கு கொஞ்சம் விடுறதுக்கு, 30 நாளைக்கு மேலே வச்சுன்னா 60 நாள் வரலாம் பெரிய தடுப்பு. ஒன்று மொத்தம் நீளம் வந்து 27 அடியிலே அது மாதிரி செஞ்சுருக்குறேங்க சார். 60 நாள் ஆயிடுச்சுன்னா தோப்புக்குள்ளே வெளியில் விட்டுருவோம். அதாவது தானாகவே வந்துடும். 60 நாள் வரும்போது 55 நாள் இருந்தாவே நீக்கி வச்சோம்னா ஒன்னா வெளியே வந்து பழகிடும். தோப்புலேயே வந்து தேனி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் காரியம் பூச்சி கிடைக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுங்க சார்.
3: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ முட்டை போடுறதுக்குன்னு ஏதாவது அந்த கொட்டையில் தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்?
4: ஏற்பாடு இருக்குங்க சார். அதாவது பெட்டி வச்சுருக்குறேங்க சார், ஒரு 4-5 பெட்டி வச்சிருக்கிறேன், ஒரு மூலையில் ஒரு பக்கத்தில். அந்த பெட்டியில் மட்டும்தான் போய் முட்டையெல்லாம் விடும். 2-1 கோழி கொஞ்சம் உள்ளேயே வந்து வேற இடத்துல அதுக்கு பிடிக்காம வேற இடத்துல கூட ஒவ்வொன்று விடும். ஆனால் எல்லா கோழியும் பெட்டியில் தான் போய் விடுங்க சார். பெட்டியில் விட்டு நாங்கள் அதை எடுத்து நம்ம சேகரிச்சு வேண்டியது.
3: இது வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த பிராய்லர்லாம் வச்சிருக்க மாதிரி ஒரே இடத்துலலாம் இருக்கிறது இல்லை, போய் மேய்ஞ்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அதுங்களா விடுற மாதிரி பழக்கப்படுத்திருக்கீங்க?
4: அது பழகி ஆட்டோமேட்டிக்காக பழகி.
3: முட்டை உற்பத்தின்றது எவ்வளோங்க இருக்குது? இல்லை
4: முட்டை உற்பத்திங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு 60 கோழி இருக்குன்னு வச்சுங்க சார். ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து 30 முட்டையும் விடும், 35 விடும். ஒவ்வொரு டைமுக்கு வந்து எல்லா கோழியும் விடும்போது

0: 45 கூட வருவேன். எப்படி இருந்தாலும் ஆவரேஜ் வந்து 35 சராசரி வருங்க சார். எப்படி இருந்தாலும் ஒரு 3 கோழி 4 கோழி அடைப்படுத்துக்கேன். மொட்டை கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் படுத்துறேன். அப்புறம் ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கேன். அப்புறம் மறுபடியும் திரும்ப மறுபடியும் தீண்டி தீண்டு மறுபடியும் முட்டை விட ஆரம்பிச்சிருவேன்.
1: அதிகபட்சமாக இந்த கிராமப்புற கோழிகள் எவ்வளோங்க முட்டை விடும் மொத்தமாக? அதோட வாழ்நாளில் அது எவ்வளோ நாள் நம்ம வச்சுக்கலாம்? கோழியை வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க,
0: ஆமாங்க சார்,
1: முட்டை விட்டுருக்குன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சுக்குவீங்க? அப்புறம் அதை என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்க.
0: ஒரு நாள் குஞ்சுகளிருந்து நம்ம எடுத்து வளர்த்தும் போது 6 மாதம் வரல குஞ்சு வளர்த்தணுங்க சார். கூட 6 மாதத்துக்கு மேலே 6.5 மாதம் ஆகும்போது அப்படியே ஒவ்வொன்றும் முட்டை விட ஆரம்பிக்குங்க சார். 7 மாதத்தில் வந்து எல்லா கோழியுமே முட்டை விட ஆரம்பிச்சிருவேன். அது 1.5 வருஷத்துக்கு முட்டை விடுங்க சார். இதில் 6 மாதம் போயிடுச்சு, முட்டை விடுறதுல ஒரு 1.5 வருஷம். அப்போ 2 வருஷத்துக்கு பராமரிப்பு பண்ணி நம்ம முட்டையை சேகரிச்சுக்கிட்டு இருக்கலாம். 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் முட்டையினுடைய உற்பத்தி திறன் குறையும். அப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கோழி மாற்றிடணும் சார். இப்போ அதுக்காக இப்போ மறுபடியும் இப்போ 152 குஞ்சு வாங்கி விட்டு நேற்று கொஞ்சம் லசோட்டாலாம் கொடுத்தேன்.
1: எவ்வளோ நாளில் லசோட்டா கொடுப்பீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்த உடனே குஞ்சு 1 நாளத்து குஞ்சுங்க சார். நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி ஆற வச்சு அந்த தண்ணி கொடுத்துருணுங்க சார். குஞ்சு வந்த உடனே முதல் மரியாதை அதுதான். அதாவது வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்தாங்கன்னா எடுத்து வந்து தண்ணி கொடுக்கணும்ல, அதே மாதிரி அந்த குஞ்சு வந்து எடுத்து வந்து தண்ணி தான் கொடுக்கணுங்க சார். அது மாதிரி போட்டு தண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே வந்து அதுக்கு தீவனமெல்லாம் கொடுக்கணுங்க சார். தீவனம் அதுக்கு எல்லாம் தொட்டி வச்சிருக்கிறோம். அதில் வந்து ப்ரீ ஸ்டார்ட்டர்னு முதல் தீவனம், அது சின்னதாக இருக்கும் தீவனம், அதை கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டுக்கிட்டு வரும். 22 நாள் வரலாம் ப்ரீ ஸ்டார்ட்டர் கொடுக்கணும். 22 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட்டர்னு கொடுக்கணும். அது கொஞ்சம் பெருவிட்டாக இருக்கும். அது முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 60 நாள் ஆயிடுச்சுன்னா பென்சர்னு ஒரு தீவனம் இருக்குதுங்க சார், அதை கொடுக்கணும். இடையில வந்து நம்மளும் சொந்தமாக வந்து நம்ம கீரைகள்லாம் போடணுங்க சார். இப்போ என்கிட்ட வந்துங்க சார் நம்ம சூப்பர் நெப்பீர் இருக்குது, அதை வந்து கட் பண்ணி கொடுத்துருவோங்க சார். அது இல்லாமல் வந்து மாயன் கீரைன் இருக்கு, நிறைய கீரை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோங்க சார். அந்த கீரைகளை எடுத்துகிட்டு அப்பப்போ
1: அசோலா இருக்குது.
0: அசோலா வந்து 60-60 சேர்நெட் போட்டு அசோலா வளர்த்திக்கிட்டு இருக்கு சார். 2013 அந்த அசோலா வந்து டெய்லி வந்து இப்போ ஒரு கோழி வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம் சாப்பிடுதுன்னா காலையில் நீக்கி விட்டுருந்தா முதல்ல வந்து அதுக்கு வரவேற்பு கொடுக்கணுங்க சார். நம்ம தீவனத்தை கொண்டு வெளியில் வச்சுக்கிட்டு வா வான்னு கூப்பிடணுங்க சார்.
1: நம்ம பழக்கப்படுத்தணும்,
0: நம்ம பழக்கப்படுத்தணும். வா வான்னு கூப்பிட்டோம்னா கோழி வந்து 10 அடி தாண்டி வெளியில் பறந்து வரணுங்க சார். 10 அடி பறந்து வந்தால் அந்த கோழி ஆரோக்கியமான கோழி. 10 அடி பறக்காம அந்த கொட்டைக்குள்ளேருந்து மெதுவாக நடந்து வந்துன்னா அந்த கோழிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அந்த கோழியை தனிமைப்படுத்தி அந்த கோழிக்கு என்ன பிரச்சனை பார்க்கணும். கொப்பரை வைக்கமா இல்லை ஏதாவது மூச்சு குழாய் பிரச்சனையா இல்லை வெள்ளை கழிச்சலா என்னங்கிறத அதை பார்க்கணும். பார்த்து அதுக்கு தகுந்த நம்ம சிகிச்சை பண்ணணுங்க சார். சிகிச்சை பண்ணும்போது வந்து நம்ம நாட்டு வைத்தியமே பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் மீறி போச்சுன்னா டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் அதுக்கு தகுந்தாப்பில் மருந்து கொடுத்துக்க வேண்டியதான்.
1: பொதுவாக இந்த மாதிரியான நம்ம நாட்டுக்குள்ளிகள் வளர்க்குறோம், அதுவும் முட்டைக்காக வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்களும் நம்ம தொடர்ச்சியாக கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா கோழி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப அவசியம்.
0: ஆமாங்க,
1: அதை பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.
0: கோழி வந்து முதல்ல நீ கூட்டு வந்த 10 நிமிஷம் நம்ம அந்த கோழியை வந்து காலையில் கண்காணிக்கணுங்க சார். அந்த கோழி பறந்து பறந்து நல்லா வந்துருச்சுன்னா ஆரோக்கியமா எந்த பிரச்சனை இல்லைங்க சார். வந்ததுக்கு முற்பாடு என்னன்னா அந்த கொட்டைகளை உள்ள போய் குளத்தை வந்து கிளறி விடணும் சார். ஈரம் இல்லாம அந்த கழிவு எல்லாம் வந்து கடலை பொட்டு போட்டுருக்கணும் சார். அந்த கடல் போட்டு மேல இருக்கு, அதை வந்து நம்ம கிளறி விடும் போது எல்லாம் ஒண்ணு கலந்து போய் அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்குங்க சார். அது மாதிரி டெய்லியும் பண்ணணும் சார். அந்த பராமரிப்புங்கிறது ஒன்று கண்டிப்பா பண்ணி ஆகணும் சார். கோழிக்கு வந்து பராமரிப்பு வந்து கண்டிப்பா வேணும் சார். அந்த ஆள் குழாயை கிளறது காலையில வந்து நீக்கணும்னு வந்து அதனுடைய கண்காணிப்பு ஒண்ணு தண்ணி எல்லாம் வச்சிடணும், தீவனமும் கொடுத்துடணும். 1 மணி நேரத்தை வேலை காலையில் அதெல்லாம் பார்க்கணுங்க சார். பார்த்துட்டோம்னா அப்புறம் அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போய் பார்த்து முட்டை சேகரிச்சுக்க வேண்டியதுங்க சார்.
1: எவ்வளோன்னு கொடுக்குறீங்க முட்டை?
0: முட்டை வந்துங்க சார் இதுவரையில் வந்து 15 ரூபாய்க்கு கொடுத்தங்க சார். இப்போ தீவனம் வரல மக்காச்சோள வேலை ஏறிச்சுங்க சார். அதனால வந்து இப்போ இன்னைக்கெல்லாம் வந்து 16-17 ரூபாய்க்கு வரலாம் கொடுக்குறோம்.
1: வாங்கிக்கிறாங்களா அவ்வளோ ரூபா கொடுத்து?
0: முட்டை என்கிட்ட ஸ்டாக்கே கிடையாதுங்க சார். நேற்று ஒருத்தர் 25 மூட்டை வேணும்னு வந்தார், என்கிட்ட நேற்று எல்லாம் காலையிலேயே கொடுத்துட்டு ஈவினிங் வந்தார் அவருக்கு 9 மூட்டை தான் இருந்து எடுத்து கொடுத்தேன், மீதி நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு. இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க முட்டை வேணும்னு, டிமாண்டில் தான் போய்கிட்டு இருக்குங்க சார். முட்டை வந்து சைஸ் 45 கிராம் வெயிட் வருங்க சார். 45-50 கிராமே வருங்க சார் வெயிட்டு.
1: வெள்ளை கலரில் தான் வருமா முட்டை?
0: வெள்ளையில கொஞ்சம் லைட் பிரவுன் கலர் வரும் சார்.
1: லைட் பிரவுன்,
0: லைட் பிரவுனாகவும் வரும் வெள்ளையாகவும் வரும், லைட்டாக கலந்தாப்பிள்ளது வரும். ஆனால் முட்டை நல்லா ஆர்கானிக் முறையில் பண்ணுறதுனால 15 நாளைக்கு ஒரு தடவை சோற்றுக்கற்றால் ஜூஸ் கொடுத்துருவோங்க சார்.
1: எதுக்கு அது?
0: அது சோற்றுக்கற்றால் ஜூஸ் கொடுத்தோம்னா வயிற்று இருக்கிற பூச்சி போக்குவரத்துலாம் போயிடும், நல்லா இருக்கும், கோழி ஆரோக்கியமாக இருக்குங்க சார்.
1: சரி, இப்போ நம்ம ஒரு முட்டை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோங்க மொத்தமாக செலவாகுது நமக்கு? இப்போ நம்ம வந்து 17 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக ஒரு முட்டை உற்பத்தி பண்ணால் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? கூலி வச்சு பராமரிக்கிறது, மருந்து, சாப்பாடு எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன்.
0: இப்போ நான் 17 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க சார். 17 ரூபாயில் அந்த 7 ரூபாய் தள்ளிட்டாலும் 10 ரூபா நமக்கு உறுதியாக கிடைக்கும் சார். தினம் வந்து இப்போ 40 முட்டை விட்டுருந்தேன்னா 400 ரூபாய் ஆச்சு. இந்த கம்மியான கோழி இல்லையே 400 ரூபாய்க்கும் போது உங்களுக்கு பார்த்துங்க, ஒருத்தர் வந்து 10 கோழி வளர்த்துனா 5 செண்டு இடம் இருக்கணும். 5 செண்டு இடம் இருந்து 50

0: கோழி வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 12,000 ரூபா கையில் காசு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காசு தினசரி நம்ம பார்த்துக்கலாம்,
1: ஆனால் லாபகரமாக செய்யலாம். இதை
0: கண்டிப்பாக செய்யலாம் சார். கிரேட்டிப் லாபம் கிடைக்கிறது கோழி தாங்க சார். கறவை மாடெல்லாம் கூட அவ்வளோ லாபம் கிடைக்காதுங்க சார். அதுக்கு போடுற தீவனம், அதுக்கு செலவு பண்ணுறது, இன்றைக்கி பால் விலைக்கெல்லாம் வந்து அவ்வளோ கட்டுப்படி ஆகாது. நாங்கள்லாம் கணக்கு போட்டோம், மிச்சமே இருக்காது. இதை நம்ம வீட்டுக்கு செலவுக்கு தயிர் மோர் சாப்பிட்டுக்கலாம், பால் சாப்பிட்டுக்கலாம். அதான் இரட்டிப்பு வருமானம் கொடுக்கறது நாட்டுக்கோழி தான் சார். அதில் நாட்டுக்கோழியில் நீ கறிக்கோழியும் வளர்த்திக்கலாம், முட்டைக்கோழியும் வளர்த்திக்கலாம், ரெண்டுலேயுமே வந்து நல்ல வருமானம், இரட்டிப்பு வருமானம், தைரியமாக பண்ணலாம். ஆனால் வந்து பராமரிப்பு மட்டும் கண்காணிப்பு டெய்லியும் பார்க்கணும்.
1: தைரியமாக பண்ணலாம்.
0: ஆமாம் தைரியமாக பண்ணலாம் சார். நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். 2015
1: சரி
0: வெட்டிகரமாக பண்ணுறேன் சார். அசோலா வேறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அசோலா வந்து 60 சேடை நெட்டு போட்டு அசோலா வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். அசோலா விதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்.
1: இப்போ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது, உங்கள்கிட்ட ஏதாவது கேட்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா எந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாங்க?
0: என்னுடைய எண்ணு வந்துங்க சார் 94 886 13 451.
1: இன்னொரு முறை சொல்லுங்கள்.
0: 94 886 13 451. இந்த தொலைபேசியில் என்கிட்ட எந்த நேரம் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நான் பதில் சொல்லுங்க சார்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: காற்றோட்டமான கோழிக்கூடு அமைத்தல், சுத்தமான குடிநீர், சத்தான தீவனம், முறையான நோய் மேலாண்மை போன்ற நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த பல தகவல்களை நேர்முகத்தில் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கரூர் ஆண்டிப்பாளையம் பி நல்லசாமி அவர்கள்.
3: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் அனைத்து வட்டாரங்களிலும் தோட்டக்கலை துறையின் மூலம் ஆடிப்பட்டத்திற்கு தேவையான காய்கறி விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பில் கத்தரி, தக்காளி, வெண்டை, கீரை, கொத்தவரை ஆகிய 5 வகையான விதைகள் அடங்கிய தொகுப்பு முழு விலையில் ₹30 விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த விதை தொகுப்பானது சுமார் 2-3 சென்ட் வரை உள்ள வீட்டின் புறக்கடை பகுதிகளில் விதைப்பு செய்ய போதுமானதாகும். எனவே தேவைப்படும் விவசாயிகள், பொதுமக்கள் ஆதார் அட்டை நகலினை கொடுத்து ஆடிப்பட்ட விதை தொகுப்புகளை பெற்று பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு அந்தந்த வட்டார வேளாண் விரிவாக்க மையத்தில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குநர்கள் அலுவலகங்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். நாமக்கல் மாவட்ட கோழி பண்ணையாளர்களின் கவனத்திற்கு, கோடைக்காலம் முடிந்தும் சூப்பர் எல்நினோ விளைவு காரணமாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் முட்டையிடும் கோழிகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக தீவன எடுப்பு குறையும். வெப்ப அதிர்ச்சி காரணமாக கோழிகள் இறக்கவும் நேரிடும். எனவே வெப்ப தாக்கத்திலிருந்து கோழிகளை பாதுகாக்கவும், முட்டையிடும் திறனை சமநிலையில் வைக்கவும், பகல் வேளையில் அதாவது பிற்பகல் 1 மணி முதல் மாலை 5 மணி வரை தீவனம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். தற்போதைய காலநிலையில் முட்டையிடும் கோழிகளுக்கு நாள் முழுவதும் குளிர்ச்சியான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். கோழி தீவனத்தில் சோயா எண்ணெயை சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியை ஓரளவு குறைக்கலாம். தீவனத்தில் தேவையான அளவு எலக்ட்ரோலைட்ஸ் உயிர் சத்துக்கள் சேர்ப்பதன் மூலம் வெப்ப அயர்ச்சியின் தாக்கம் உற்பத்தி குறைவினை தவிர்க்கலாம். பண்ணைகளில் இரவு நேரத்தில் 1 மணி நேரம் விளக்குகளை எரியவிடுவதன் மூலம் கோழிகள் உட்கொள்ளும் அடர் தீவனத்தின் அளவினை அதிகரிக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் மதிய வேளையில் தண்ணீர் தெளிப்பான்களை பயன்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்தினை குறைக்கலாம். கடந்த வாரம் கோழியின கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் ஆய்வு செய்யப்பட்ட 2 பண்ணை கோழிகள் பெரும்பாலும் நாள்பட்ட சுவாச நோய், மேல்மூச்சு குழல் அயர்ச்சி, நாட்டுக்கோழிகள் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி அளித்தல், கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை, தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
2: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உணர்வோடு கலந்த கைத்தறி, தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க இருக்கோம்.
1: காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா.
2: 8 மணிக்கு எந்திரிச்சோம், கிளம்பணும், நேரா ஆபீஸ்க்கு வந்தா ஒரு பெரிய வண்டி நின்னுச்சு.

0: எங்கள் கூட ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முன்னிருக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கூட நாங்கள் போகலைங்க.
1: நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?
0: இறங்கணும், ரெண்டு எலுமிச்சை பழத்தை வாங்கணும், நாலு புளிப்பு மிட்டாயை வாங்கி கையில் கொடுத்து, அம்மா பத்திரமா வந்து சேருங்க, கண்ணை துறக்க வேணாம், இடம் வந்தவுடனே நாங்கள் அவங்கள எழுப்புறோம் அப்படின்னு சொன்னோம் பாருங்க. உடனே அவங்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சு பாருங்க.
2: அதானே பார்த்தேன், ஆரம்பிக்கும் போதே தப்பாகி போச்சு. எப்படி தெரியுமா, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சோமா, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு எப்படி 8 மணிக்கு கிளம்ப முடியும்?
0: 8 மணிக்கு அலுவலகத்துக்கு வந்தோம்.
2: இதுக்கு தான் வேணுங்கிறது ஒருத்தர். எப்பவும் நீங்கள் மாம்பழம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கல்ல, அது ரொம்ப அதிகமாக கிடைக்கிற இடம் அந்த ஊர் மாம்பழம்னா அது ஒரு பிரத்யேகம் தான்.
0: மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், அதானே?
2: அதேதான், அதே தான், சேலத்துக்கு தான் போக போகிறோம். ஆனால் எதுக்கு போகிறோம், மாம்பழம் கூட கூடையாக வாங்கிட்டு வரேன்னா நினைக்கக்கூடாது. புரியுதா? நம்ம போகிறது நெசவாளர்களை சந்திக்கிறதுக்கு, அதுவும் கைத்தறி நெசவாளர்களை சந்திக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு முக்கியமான ஒரு நிறுவனம் கூட இயங்கிட்டு இருக்கு ரொம்ப வருஷமாக, ஒரு மத்திய அரசு நிறுவனம், இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகம். அங்கே இருக்கக்கூடிய இயக்குநரையும் மாணவர்களையும் கூட நம்ம சந்திக்க போகிறோம்.
0: திடீர்னு எதுக்கு கைத்தறி நெசவாளர்களை சந்திக்க போகணும்?
2: இன்னைக்கு என்ன நாள்?
0: இன்னைக்கு ஆடி வெள்ளி.
2: அதே ஆடி வெள்ளிக்கு வீட்டில் ஏதாவது சிறப்பாக சமைச்சு கூட பேசுறவங்களுக்கு கொண்டு வந்தும் கொடுத்துருக்கலாம். விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேசிய கைத்தறி நாள்.
0: அப்ப ரெண்டு கைத்தறி புடவையாவது எனக்கு கிடைக்குமா?
3: சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி.
0: நம்ம வந்து சேர வேண்டிய இடம் வந்துருச்சு போல இருக்கே. இறங்குங்க, இறங்குங்க, பார்த்து பார்த்து மெதுவா இறங்குங்க.
2: இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்துக்கு வந்துட்டோம். சேலத்துல இவ்வளோ பெரிய மத்திய அரசு கல்வி நிறுவனம் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெருமை இல்ல? இந்த மாதிரி மத்திய அரசு நிறுவனம் இந்தியாலே மொத்தம் 6 இருக்கான், அதுல முதன்மையானது இந்த சேலத்துல இருக்கிறது. இந்த கல்வி நிறுவனம் பத்தியும் இங்க என்னென்ன படிப்புகள்லாம் மாணவர்களுக்கு இருக்குன்றத பத்தியும் சொல்றாங்க. இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தோட இயக்குனர் முனைவர் பி தென்னரசு அவர்கள்.
4: இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்ற கல்வி நிறுவனம் நாடு முழுவதும் 11 இடங்களில் உள்ளன. இவற்றில் 6 நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு சொந்தமானவை, அவை சென்ட்ரல் IAHT என்று சொல்லப்படுகின்றன. இவை தவிர 5 IAHTs அந்தந்த மாநில அரசுகளின் கீழ் இயங்குகின்றன. ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்ற நிறுவனமானது மிக மிக பழமையான நிறுவனம். முதல் IAHT 1956 வாரணாசி துவங்கப்பட்டது. அதே நேரத்தில் சேலத்திலும் ஒரு நிறுவனம் துவங்கப்பட்டது. 1960 இந்த இரண்டு நிறுவனங்களும் ஒன்றாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி என்று அழைக்கப்பட்டு வாரணாசி வட இந்தியாவுக்காகவும் சேலம் தென்னிந்தியாவுக்காகவும் செயல்பட தொடங்கின. இந்த கல்வி நிறுவனங்கள் 1960 டிப்ளமா என்று சொல்லக்கூடிய 3 வருட பட்டய படிப்பை வழங்கி வருகின்றன. 10வது படித்து முடித்த மாணவர்கள் இங்கு படிக்கலாம். 2015-16 கல்வியாண்டில் 4 வருட பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியது. பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி என்ற பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. சேலம் மற்றும் வாரணாசி ஆகிய 2 IHT கல்வி நிறுவனங்களில் டிப்ளமா படிப்புடன் சேர்ந்து பிடெக் பட்டப்படிப்பும் நடத்தப்படுகின்றது.
2: தேசிய கைத்தறி நாள்ல நீங்க கைத்தறிய ஊக்குவீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டுக்கிற விதமா உங்களுடைய செய்தியை சொல்லுங்க.
4: கைத்தறி என்பது நமது பாரம்பரியம், நமது பாரம்பரியத்தை நாம் பாராட்டணும். ஒவ்வொருவரும் கைத்தறி ஆடைக்கு பிரிபரன்ஸ் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் வாரத்துல 1 நாளாவது கைத்தறி ஆடைய அணியணும். எங்க கல்லூரி மாணவர்கள் தினமும் அணிய போறாங்க கைத்தறி ஆடைய. இதுவே எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. அனைவரும் நாம சப்போர்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக கைத்தறி மிக சிறப்பாக அந்த துறையான திகழும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை.
0: அம்மா வந்து தென்னரசு ஐயாவை சந்திச்சு பல தகவல்களை வாங்கிட்டாங்க. நாங்களும் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை சந்திச்சோம்.
5: என் பேர் லோகேஷ்ங்க, ஜூனியர் லெக்சரரா இருக்கேன்.
6: இது ஒரிஜினல் கைத்தறி தான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சில நேரங்கள்ல நமக்கு வந்து தெரியாது இல்லையா, எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்?
5: பார்த்த உடனே கைத்தறியா இல்லையானது கண்டுபிடிக்க முடியாது. பழைய காலத்துலாம் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு காட்டன் இல்லனா பாலிஸ்டர், ஒரு 2 பட்டு, இந்த 3 2 3 இல்ல கம்பளி, 4 இந்த 4 ரகம் தான் பெருசா தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சுகள் வந்துட்டு நிறைய ரகம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மெட்டீரியல் நல்லா ஷைனிங்கா இருக்கு சாஃப்டா இருக்குன்னு பேஸ் பண்ணி வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. நீங்க ஷைனிங்கா சாஃப்டானா அதுக்கேத்த மாதிரி வந்து நீங்க ஃபைபர் செலக்ட் பண்ணணும். அதாவது நான் எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறேனோ அதை பேஸ் பண்ணி பஞ்சு செலக்ட் பண்ணணும், நூலை செலக்ட் பண்ணணும், அதுக்கான துணியை வந்துட்டு வடிவமைக்கணும். ஹேண்ட்லூமும் பவர்லூமே வந்துட்டு கம்பேர் பண்ணி பை ஹியூமன் வேல்யூல

0: வந்துட்டு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதனால தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கோசம் இந்தியா ஹேண்ட்லூம் பிராண்டு முத்திரை இருக்குங்க, அதுல வந்துட்டு ஹேண்ட்லூம் மார்க்னு ஒண்ணு இருக்கும், இந்த முத்திரை இருந்துச்சுன்னா நம்பி வாங்கலாம் மேடம்.
1: நாங்க பேராசிரியர் சந்திச்சிட்டோம், நீங்க ஏதாவது மாணவர்களை பாத்தீங்களா?
2: ஆமா, நீங்க இந்த பக்கம் போக, நாங்க அந்த பக்கம் போக.
3: அந்த கைத்தறி தினத்தன்று நீங்க என்ன செய்யலாம் முடிவெடுத்திருக்கீங்க? நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு என்ன சொல்லலாம்?
4: ஒவ்வொரு ஆண்டும் கைத்தறி நாள வந்து நாங்க ரொம்ப வெகு சிறப்பா கொண்டாடுவோம். இந்த சரௌண்டிங்ல இருக்கிற நெசவாளர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இது என்ன நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் ஆக்கப்பூர்வமா செயல்படலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவையும் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸையும் போய் டெல்லியில வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த கல்லூரியில அந்த கைத்தறியினுடைய வரலாறு, அதுக்கு இருக்கிற குறிப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க இருக்க மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துற விதமா ரேலிஸ் வந்து நடத்துவோம். கல்லூரியிலயும் வந்து அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அதுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து தொடங்கி அந்த ஒரு வாரம் முழுவதுமே எங்களுக்கான நிகழ்வுகள் மக்களுக்கு இது பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துற விதமாவும் இருக்கும். அதை நாங்க சமூக வலைதளங்கள்லயும் வந்து பதிவிட்டுட்டு வரோம்.
5: என் பேர் அபினேஸ்ரீ, நான் 10th முடிச்சேன், டிப்ளமா முடிச்சேன், இப்போ நான் பிடெக் படிச்சுட்டு இருக்கேன். மேம், இங்க
3: நெசவாளர் குடும்பங்களோட உங்களுக்கு வந்து கண்டிப்பா தொடர்புகள் இருக்கும். அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையில அந்த தொழில் செய்யறாங்க நீங்க பாக்குற வரையிலும்,
5: அவங்களுக்கு வீவிங் பண்ணும் போது கூட அவங்களுக்கு நிறைய கால் வலி, உடம்பு வலி எல்லாமே இருந்தாலுமே வந்து அவங்க ஒரு நாள் உழைப்பு அவங்க செஞ்சாதான் அவங்களுக்கு சம்பளம், அப்பதான் அவங்க சாப்பிட முடியும். அதனால அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அவங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்தாதான் அவங்களால பொழைக்க முடியும். சோ அதை நாங்க ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க டெக்ஸ்டைல் காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க படிச்சுட்டு போய் எங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
6: சாய் விக்னேஷ் மேம், நான் வந்து விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ் தான் வரேன் மேம். 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரி பேஸ்மெண்ட்ல செகண்ட் இயருக்கு வந்தேன்.
3: இந்த கைத்தறி அப்படின்றது நம்ம மோஸ்ட்லி விரும்புறது இல்ல, எப்படி வந்து கொடுத்தா மக்கள் வந்து அதை விருப்பப்பட்டு எடுத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாஸ் ஏதாவது இருக்கா?
7: வியூவர்ஸ் தேர்ட் பார்ட்டி பர்சனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ வியூவர்ஸ் வந்து 2000 சேல் பண்ணாரு, அவங்கள வந்து அந்த ஷாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க 5000 சேல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வெளியே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரா, ஓகே இது காஸ்ட்லியே இருக்கு, எதுக்கு இது 400 போயிடலாம் தானே அப்படி யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அதே டைரக்டா வியூவரே சேல் பண்ணாரா, அப்ப வெளியே கூட தெரியும் ஓகே இது இவ்வளவுதான் காஸ்ட், ஓகே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி ஒரு ஐடியா இருக்கும்.
3: நெசவாளர்களே நெசவு பண்ணிட்டு அந்த நெசவு துணியை வந்து அவங்களே விற்பனை செஞ்சா இடைத்தரகர்கள் இல்லாம இருக்கிறப்ப மக்கள் அதை கண்டிப்பா வாங்கி அணிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெசவாளர்களுக்கும் நாம வந்து கை கொடுக்கணும் அப்படின்னா நாம தான் முன் வரணும் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ் அவர்கள்.
1: தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஏ செல்லப்பன் அவர்களுடைய இல்லத்திற்கு நாம வந்திருக்கிறோம். உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கே ஒரு ரொம்ப மகிழ்ச்சி பூரிப்பு உற்சாகம் ஆயிட்டோம் இங்க வந்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஐயாவோட இல்லத்துல தறி வச்சிருக்காங்க, வேலை நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப வந்து ஏதோ வேட்டி நெய்யறது போல தெரியுது. நீங்க எத்தனை வருஷமா இந்த நெசவு தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? பரம்பரை பரம்பரையா
8: ஈடுபட்டு
1: செய்யறதுக்கான பொருளாதார ஊக்கம் இருக்கா?
8: ஊக்கம்லாம் இருக்கு, இப்ப இருக்கிற செலவாசிக்கு வருமானம் பத்தாது.
1: அம்மாவும் செய்வாங்களா? அம்மாவுக்கு தொழில் தெரியுமா?
8: எல்லாமே தெரியுங்க, அவங்க இல்லாம வேலை ஆகாது.
1: நேர்களே, இப்ப நாம செல்லப்பன் ஐயா வீட்டுல இருக்கோம்ல, இங்க நம்மள கூட்டிட்டு வந்தது அம்மாப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க பணியாளர் ராஜாமணி அம்மா தான். அவங்கள்ட்ட இப்ப இந்த விலை நிர்ணயம் பத்தி கேப்போமா? இப்போ ஒரு வேட்டினா என்னங்கம்மா அதுக்கான விலை கொடுக்கறீங்க?
9: பாவுக்கு 10 வேட்டி, ஒரு வேட்டி வந்து 3.66, மொத்தமா 10 வேட்டிக்கு வந்து 5,988 ரூபாய். அதுல சிக்கனம் புடிச்சிருவோம், ஒரு அமௌண்ட் புடிச்சிருவோம். அவங்க ஏதாவது முன்பணமா கடனா வாங்கியிருந்தாங்கன்னா அனாமத்து கடனும் புடிச்சிட்டு மீதி தான் அவங்களுக்கு போய் சேரும். அப்புறம் இவங்க வந்து அள்ளு பிடிக்கிறது, இந்த பாவு துயர்றது இதெல்லாம் போக அவங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அவங்களுக்கு.
8: 5,800 போயிடும். சில வேளை நாங்க கொஞ்சம் செஞ்சுக்கிறதுனால 4 ரூபாங்கிறேன், இல்லனா இதையும் நாங்க எல்லாம் வெளியே கொடுத்தனா 3,800 தான் இருக்கும். பட்டுத்தறி நேயறவங்களுக்கு ஒரு 8,000-9,000 இருக்குது, அது கூட கூலியில இறக்கிட்டாங்க, ஒன்னும் வியாபாரம் இல்ல. பவுரில் நம்மள போட்டாங்க, இப்ப நம்மளது வந்து இவங்க இன்னைக்கு இந்த வேஸ்ட் 950 ரூபாய் தராங்க. நான் நெய்யறேன் அப்படின்னா வெளியில எங்கும் போகானா அப்படின்னு எவ்வளவோ எனக்கு கஷ்டங்கள்லாம் இவங்க வந்துச்சு, சொசைட்டி கஷ்டம் வந்துச்சு, எல்லாம் போனாங்க. நானும் தான் ஒரு 6 மாசம் போயிட்டு ஒரு 10 நாள் ரொம்ப கூப்பிட்டாங்க, டக்குன்னு உள்ள மறுபடியும் வந்து உள்ள பூந்துட்டேன். எனக்கு வந்து இங்க கவர்மெண்ட் டூட்டி மாதிரி நாம பென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குதுன்ட்டு நான் பாத்துட்டேன்.
9: இப்ப ரெண்டு பேரும் 60 வயசு வரைக்கும் தொடர்ந்து நெஞ்சதுனால ரெண்டு பேருமே சொசைட்டி மூலியமா ஓஏபி பணம் வாங்குறாங்க, 1,200 ரூபாய் மாசம் பென்ஷன் மாதிரி வாங்குறாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு வந்து பெரிய ஆளுங்களுக்கு 1,200 ரூபாய் குடுக்கற மாதிரி இவங்களுக்கு சேர்த்து குடுக்கலாம். ஏன்னா 60 வருஷம் அந்த நெஞ்சிதான் இவங்க அந்த பணம் வாங்குறாங்க. அப்படிங்கறப்ப கொஞ்சம் ஓய்வூதியங்கிறப்ப கொஞ்சம் சேர்த்து குடுக்கலாம்.
8: இந்த பென்ஷனுக்கு

0: 2019-20 கொரோனா 8 மாசம் தான் வாய்தா இருக்குது. இவங்க திடீர்னு நான் நடை சாத்தி முடிச்சுட்டு பிற்பாடு உண்பானே இவங்களுக்கு கண்ணா பிரச்சனை பண்ணியிருந்தேன். 8 மாசத்துல மாசம் 2 வீட்டு வர வைக்கணும். இப்ப 24.5 வருஷம் கஷ்டப்பட்டாச்சு. 8 மாசத்துக்கு கஷ்டப்பட்டு முடிச்சுட்டா இவங்களுக்கு பென்ஷன் வாய்ப்பு. அன்னைக்கு இந்த 2 மாசம் 3 மாசம் போயிருந்தா கிடைக்காது.
1: 60 வயசு வரைக்கும் நெய்யணும் கம்பல்சரி. 58 அந்த 60 வரைக்கும் அந்த 2 வருஷம் தொடர்ந்து நெய்யணும். மாசம் ஒரு 2 வேட்டியாவது வர வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுல விடுபட்டு போச்சுன்னா ஏன் விட்டாங்கன்னு அதுக்கு தனியான காரணம். ஓய்வு கிடைக்காம நிறைய பேர் அது மாதிரி போயிருக்காங்க. இந்த வருஷம் நெஞ்சாதான் நம்மளுக்கு ஓய்வூதியம் வருங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கும். நம்ம சொல்லுவோம், ஆனா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குமோ தெரியாது. நெய்யாம விட்டுருவாங்க, மறந்துட்டு கூட விட்டுருவாங்க. அதுல நிறைய பேர் இப்படி போனவங்களும் இருக்காங்க.
2: ஒரு நெசவாளருக்கு வயது 58 அப்படின்னா அவங்க 60 வயதுக்குள்ள அந்த 2 வருஷத்துலயும் இன்னும் கவனமா இருக்கணும். தொடர்ந்து மாதத்துக்கு 2 வேட்டியாவது வரவு வைக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். லட்சுமி அம்மா, இந்த நெசவு ஒவ்வொரு படிநிலையா சொல்லுங்க. இப்ப இந்த நூல்ல இருந்து அப்புறம் தறிக்கு கொண்டு

0: வயதுக்குள்ள அந்த ரெண்டு வருஷத்துலயும் இன்னும் கவனமா இருக்கணும். தொடர்ந்து மாதத்துக்கு ரெண்டு வேட்டையாவது வரவு வைக்கணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த ஓய்வூதிய பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும். லட்சுமி அம்மா, இந்த நெசவு ஒவ்வொரு படிநிலையா சொல்லுங்க. இப்ப இந்த நூல்ல இருந்து அப்புறம் தறிக்கு கொண்டு வந்து அப்புறம் அது வந்து ஒரு துணியா மாறுற வரைக்கும் நீங்க என்னெல்லாம்
1: ஒண்ணு நூல் சொசைட்டில குடுத்துருவாங்க, அத நாங்க வாங்கி வேவிக்கணும். வேவிச்சு போவனியில இழைக்கணும், இழைச்சி ஊற வச்சு மறுக்கா தார் சுத்தி குடுத்தாதான் அவர் நெய்வாரு வேஷ்டி வரும். இவங்க வெறும் பஞ்சு நூலா குடுப்பாங்க, அடுப்புல வச்சு வேவிக்கணும். இந்த மாதிரி அலசி காய போட்டு இப்படி இழைக்கணும், இழைச்சி இத ஊற போடணும். அப்புறம் தார் அங்க இருக்கு, அந்த நாட்டையில சுத்தணும்,
0: கயிறு ஆட்டையில இப்படி சுத்தி
1: சுத்தி இதுல இழைக்கிறது நாட்டை இதுவோ, அதுக்கு தார் சுத்துறது நாட்டை இது, இதெல்லாம் நாங்க செஞ்சு குடுத்தாதான் அவரு வாட்டு போட முடியும். இழைச்சி நம்ம எல்லா வேலையும் பண்ணி குடுக்கணும், குடுத்தாதான் அவரு தரிமையில உட்காந்து வாட்டு போட முடியும்.
0: லட்சுமி அம்மா வந்து அவங்க பணியை நிலைநாட்டி கொண்டே இருக்கிறாங்க. வேறங்க அவர் செய்யறது எல்லாம் இப்ப நான் இல்லைனா முடியாது தெரியுமில, அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஒன்பது முளை வேட்டி இப்ப நெய்து இருக்காங்க, இதுல வந்து எத்தனை முளை நீங்க நெய்து முடிச்சிருக்கீங்க?
2: ரெண்டு வேட்டிக்கு சேர்த்து 16 முளை நெச்சு முடிச்சிருக்கேன். 18 முளை நெச்சு, ரெண்டு முளை நெச்சு சரியா போச்சு,
0: வேலை முடிஞ்சிடும்.
2: 16 முளை நெச்சுட்டேன். ரெண்டு முளைக்கு பாரு, இங்க குறி இருக்குது, ஒவ்வொரு முளைக்கு ஒவ்வொரு குறி வச்சிருக்கேன். 8 முளைக்கு பாரு, கடைசியில் 3 குறி இருக்கும்,
0: தகப்பா இருக்கிறது.
2: அடையாளம் வேணும்ல, எப்ப இறங்குறோம் என்ன பண்றது, இவ்வளவு ஆயிருக்குது நம்ம இறங்கிக்கணும்னு இது போட்டுப்போம். அல்ல கரவேட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு சில பேர் எங்க ஆளுங்களும் மற்ற ஆளுங்களும் இந்த பொண்ணே வந்து அங்க வந்து சொல்லுவோம். அரவேஷ்டிக்கு ரெண்டு குறி இருக்கும், மத்த இடத்துக்கு போறோம் ஒவ்வொரு குறி இருக்கும். இது நாம இப்ப இறங்குறோம், வெளியில போறோம் வரோம், சரி இப்ப இவ்வளவு ஆயிருக்குது இங்க ரைட்டு அடையாளத்துக்கு. குறுக்க வந்து மடி இவ்வளவு தூரம் இல்ல, சில வீட்டுல கம்மியா இருக்கும், 6 மணம் தான் இருக்கும். அந்த வீட்லயும் இப்படி அடையாளம் பண்ணிக்குவாங்க. சில பேர் என்ன ஆமாங்க, 3 குறி போடுறத நம்ம கொஞ்சம் பெருசா போட்டுறாங்க. நாம இவனால வேலை செய்யணும் தெரியாத போறதில்ல, அதை யூகத்தை கொண்டாந்து வச்சுக்கிட்டா ஒண்ணு அவங்க சரக்கு எடுக்கும் போது என்னப்பா கரண் சொல்லாதல கொண்டு போகலாம்.
0: தேசிய கைத்தறி நாள்ல உங்களை ரெண்டு பேரையும் சந்திச்சல ரொம்ப மகிழ்ச்சி. தேசிய கைத்தறி நாள் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறோம்.
3: இததான் நம்ம என்ன பண்றோம், தறி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வேஷ்டி அந்த சேலையெல்லாம் நம்ம வாங்கறது இல்ல,
0: நிராகரிச்சது நம்மன்னு எல்லாத்தையும் சேர்த்துக்க கூடாது. இது என்ன கரையா இருக்கு அப்படின்னு இப்படி கோணிக்கிட்டு வர்றது நம்ம
3: நானே நானே நானே நானே தான். இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோம் அதை எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன தயக்கம் தான். நெசவாளர் குடும்பத்துல நானும் ஒருத்தரை சந்திச்சேன், அவரு பேரு சுரேந்திரன்.
4: இந்த கைத்தறி தொழில் என்று வந்து அந்த காலத்துல இருக்குது, ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. டெக்னாலஜி மாறும் போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற வேலையா இருக்கும். இதெல்லாம் வந்து பவர்லூம் ஆட்டோமேட்டிக் நிறைய வந்தாலும் இதோட ப்ராஸ்பெக்டிஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு.
0: தறி போடுறப்ப அதுல உள்ள சிரமங்கள் என்ன இருக்கு?
4: டீம் ஒர்க், தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு ஆள் பண்ண முடியாது. நமக்கு நூல் கொடுக்குற ஆளா இருப்பாங்க, பாவு போட்டு கொடுத்து ஒரு ஆள் பண்ணி கொடுத்த பிறகு அந்த பாவை தான் நம்ம கொண்டு தறியில நெய்ய முடியும். தறி நெய்யறது ஒரு ஆளா இருப்பாங்க, இதுக்கு தறி நெய்யறது கூட ஹெல்ப் பண்ணுவாங்க, நூல் சுத்தி கொடுப்பாங்க, தார் சுத்தி கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஒர்க்கா பண்ணதான் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட்டுச்சலையை உற்றுப்பார், அதில் தெரியும் தறி நெய்த அப்பாவின் கால் வலியும் தார் திரித்த அம்மாவின் கை வலியும் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை ஒன்று இருக்கும். இது ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் இப்ப என்ன ஒரு நாளைக்கு ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் ஒரு சாரி அப்படிதான் பண்ண முடியாது. அது வந்து அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்ப பவர் லூம்ஸ் நிறைய வந்துருச்சு.
0: வீடு இந்த வீட்டுக்குள்ள வந்து தறி போடுறோம் அப்படின்னப்ப பாதி இடம் வந்து அந்த தறியை ஆக்குபை பண்ணிக்குது. வீடும் சின்னதா தான் இருக்கும், அதுல தறியும் போடணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், கொஞ்சம் கஷ்டமா தானே தான் இருக்கும்.
4: கண்டிப்பா எங்க வீட்டுல ரெண்டு தெரியும் மாதிரி இந்த பொண்ணு இந்த பொண்ணு வச்சிருப்பாரு, ரெண்டு பேர்ல ஒண்ணு மேல ஒன்றுக்கு மாதிரி இருக்கும், சோ கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மி பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பழகிதாகணும்.
0: பட்டுசலை நம்ம நெய்றோம் அப்படின்றப்ப அதுக்குரிய செயல்பாடுகளை கொஞ்சம் அப்படியே விவரிங்க.
4: பாவு போடுறேன்னு சொல்லல, வார்ப்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த வார்ப் பண்ணும் போதே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரி இந்த கலர் ஒரு கலர் வந்து கலர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அதெல்லாம் கல்குலேட் பண்ணி அந்த பாவு போடுற வேலையை வைக்கிறது 45 அகல இருக்கு இல்லையா, 45 அகல பண்ணும்போது அதுவே ஒரு ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வீவ்ல வந்து தறி உட்காந்து ஒரு ஆள் நெய்யும் போது நாடால இந்த பக்கம் குறுக்கனுக்கு போயிட்டு இருக்கும், வெப்ட்னு சொல்லுவாங்க, அது போடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணணும். இது மேனுவலா பண்ணும்போது வெறும் பிளைனா தான் இருக்கும், நமக்கு இது மாதிரி டிசைன்ஸ் நிறைய தேவைப்படும். அதுக்கு நிறைய மெஷினரிஸ் இருக்குது, மெக்கானிசம்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸோட டிரைவர் மாதிரி, கண்ணும் பாக்கணும், காதும் கேட்கணும், கையும் வேலை செய்யணும், காலும் வேலை செய்யணும். ஒரு டிரைவர் என்ன வேலை செய்யறோ அந்த வேலையை தறிக்காக செஞ்சாகணும். கைத்தறி அப்படின்றது வந்து ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ராடக்ட், அதுக்கு நம்ம எப்பயும் உரிமை கொடுக்கணும், நம்மளும் அதை ப்ரிஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து.
3: இங்க தறி ஓட்டுறப்ப டக் டக் டக், ஆனா நம்ம எதிர்த்த வீட்டுல பாத்தீங்களா என்ன ஒரு சவுண்டு, ஆனா எட்டு பார்க்க கூட நீங்க விடலங்க.
0: அது விசைத்தறி ஓடுற சத்தம், அதை நம்ம

0: சேலம் அம்மாப்பேட்டை நெசவாளர் கூட்டுறவு சங்க அலுவலக கட்டடத்துக்குள்ள இப்ப நாம இருக்கிறோம். ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: ராமலிங்கம், அக்கௌண்ட் இருக்கு. 1938 ரிஜிஸ்டர் பண்ணி 38 ஆக்டிவ் ஆயிடுச்சுங்க. வேஷ்டி, சேலை, தங்க வஸ்திரம், சாரீஸ், எல்லா வெரைட்டி சாரீஸுமே 60-40 அதை நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்புறம் லேடிஸ்க்கு வந்து இன்னர் அதுக்கு குட்ஸ் உற்பத்தி பண்ணோம், வேஷ்டி தயார் பண்ணோம், அங்கவசம் தயார் பண்ணோம், ஜரிகை வேட்டி, மயில்கன் வேட்டி ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணோம். நாளடைவில் வந்து வீவர்ஸுங்களுக்கெல்லாம் வயசானதுனால இப்போ இருக்கிற ஒரு 40 பேருக்கு மட்டும் நாங்கள் தொழில் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
2: ஆனால் மொத்த டோட்டல் நம்பர் 4000 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாம் நாளடைவில் வயசாயிடுச்சு எல்லாத்துக்கும்.
1: வயசானதுனால இப்போ இருக்கிறவங்க அதிச்சு 400 பேர்த்தில் லூம்ஸ் நெய்கிறவங்க 40 பேர் நெச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 50 வயசு மேலே வரவங்க தான் தறி நெச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கோஆப்ரேஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஷோரூம் எங்கே இருக்குது, இங்கேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரம்பரிய சொசைட்டினால எல்லாம் வந்து ஜவுளி எடுக்கு இங்கே வரோம். தரமான பொருள்னு சொல்லுவேன். பிரான்ச் லூம் மேடு மெட்ராஸில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, தருமபுரியில் இருக்குது. கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்னால அது லூம் மேடுன்னு சொல்லி ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருஷம் வந்து ஒரு 25 lakhs நாங்கள் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொந்த பில்டிங் இருக்கு.
0: தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நெசவாளர்களுடைய கைவண்ணத்துல உருவான ஒரு சேலையை பார்க்காம இருக்கலாமா?
3: பிரசி, அழகா வந்து ஒரு பட்டு சரி பாருங்க, நல்ல காம்பினேஷன்ல இருக்கு. இதை எடுத்து கொடுத்துருங்க எனக்கா.
0: சரி, வந்துருக்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு கோகிலா அவர்கள் விரும்புறாங்க.
3: அதை வாங்கி தரத்துக்கு வந்து பிரசி ரெடியா இருக்காங்க.

0: சங்கத்துக்குள்ளே போன உடனே இந்த சங்கம் எந்த ஆண்டு பதிவானது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப 1938 சங்கம் பதிவானதாக சொன்னாங்க. அங்கேயும் சும்மா இருந்தாங்களா, விற்பனைக்காக பொருட்களை கொண்டு வந்தவற்றையும் சும்மா விடலை இவங்க.
1: ஆமாம், இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். அவர் யார் தெரியுமா? அவரும் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நெசவாளர். இங்கேருந்து பாவு வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் தறியில் நெய்துட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு அதுக்குரிய சன்மானத்தை வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி ஒருத்தர் அங்கே வந்திருந்தாங்க, விற்பனையாளர்னு ஒரே இடம் சொல்லக்கூடாது, நெசவாளர் எஸ் வாசுதேவன் அவர்கள். நீங்கள் வந்து முதல்ல பாவு வாங்கிட்டு போயிருந்தீங்க.
2: வாங்கிட்டு போய் வேஸ்ட்டு கொண்டாந்துக்கிறோம்.
1: இது எத்தனை நாளில் செஞ்சு முடிச்சிங்க?
2: எங்களுக்கு 20 நாள் ஆயிடுது. போகலாம், 10 வேஸ்ட்டுக்கு 20 நாள் ஆயிடும்.
1: ஒரு 20 நாள் இது மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு போவீங்களா?
2: ஆமாம் ஆமாம் ஆமாம். வேஸ்ட்டு கொடுத்து நூல் வாங்க வந்திருக்கிறோம்.
1: வேஸ்ட்டுக்கு என்னங்க உங்களுக்கு கொடுப்பாங்க?
2: இப்போ வந்து இவங்க அதை மொத்தமாக கொடுக்குறாங்க. நாங்கள் பாவை வந்து வெளியில் எடுக்கணும். அதான் பாவெலாம் போனாங்க, எங்களுக்கு ஒரு வேஸ்ட்டுக்கு 350 ரூபா நிற்கிது. இவங்க நூலை கொடுத்து அதுக்கு அதோட வேணால் கொடுத்துருவாங்க. அது போக நம்மளுக்கு எங்களுக்கு வந்து வேஸ்ட்டுக்கு 300 ரூபா நிற்கிது. போன வருஷம் கூலி ஏற்றுனாங்க, அப்போ தான் எங்களுக்கு பரவாயில்ல.
1: உங்க குடும்பத்துல வேற யாரும் உங்கள்ட்ட கத்துக்கிட்டாங்களா?
2: நல்லா ஒட்டுக்கா கத்துக்கிட்டான். இப்ப தனித்தனியா இருக்கிறோம்.
1: இப்ப யார் யாரெல்லாம் செய்யறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச?
2: எங்க வீட்டுல எங்க பொம்பளைங்க, நாங்க ரெண்டு பேரும் செய்யறோம். ரெண்டு பேருமே நம்பரா? ரெண்டு பேருமே செய்யறோம்.
1: இப்போ நாங்க அம்மாப்பேட்டையில வேற யாரும் நெசவாளர்களை சந்திக்காம விட்டோமா அப்படின்னு ஒரு சந்தேகத்துல விசாரிச்சோமா, அப்ப சுரேந்திரன் ஐயா என்ன சொன்னாரு? ஆமா ஆமா, மணி ஐயான்னு ஒரு முக்கியமானவங்க இருக்கிறாங்க, அவங்களும் ரொம்ப வருஷமா நெசவு செஞ்சுட்டு இருக்காங்கன்னா. அப்போ அந்த நேரத்துல நம்மளால சந்திக்க முடியாம போயிடுச்சு. சரி, எப்படியாவது அவரை என்னையாவது வச்சுட்டு நம்ம வந்து பேசிக்கிடுவோம் அவர்கிட்ட அப்படின்னு அரங்கத்துக்குள்ள இருந்து பேசணும்.
3: நீங்க எத்தனை வருஷமா இந்த நெசவு தொழில ஈடுபட்டு இருக்கீங்க? பரம்பரை பரம்பரையா செய்றீங்களா? இப்ப உங்க கூட இந்த தொழிலுக்கு யாரு உறுதுணையா இருக்காங்க?
4: பரம்பரை பரம்பரை தான் செஞ்சோம். இப்ப எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. நானும் என் மனைவி இருக்கிறோம். எங்க வயசு 75 ஆகுது. சொசைட்டி தேடி தான் நெச்சிட்டு இருக்கிறோம். ஏதோ எங்களால முடிஞ்ச வரைக்கும் அப்படி நெச்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு அப்படியே இருக்கிறோம்.
3: ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வேலை செய்வீங்க?
4: காலையில 6-7 மணிக்கு எழுந்திருப்போம். அதை இலைட்டு நீட்டம் மாட்டி நீட்டணும். 2 நாளைக்கு ஒருக்கா நீட்டுவோம். அது ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். பாவு நீட்டுறது
3: இலகி போயிருக்கும். அதை இறுக்கமா புடிச்சு கட்டணுமா? அப்படியா?
4: இறுக்கமா நீட்டி கட்டி சிக்கல்லாம் எடுத்து விட்டு சரி பண்ணணும். ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். நறுத்து அப்புறமேதான் தறியில உட்காரணும். ஒரு 2 கஜம் நெய்வங்க. முன்னெல்லாம் அப்ப எல்லாம் ஒரு வேஸ்டியே நெய்வேன், 4 கஜம். இப்ப நம்மதான் நெய்ய முடியல. ஜாஸ்தி சேலை பட்டு சேலை எல்லாம் கூட நெச்சு பாத்துட்டேன்.
3: எவ்வளவு நாள் ஆகுங்கயா ஒரு பட்டு சேலைனா?
4: வனவாசி ரகம் 40 நாடா கோர்க்கணும். நெடுவா கோர்க்கணும். கோர்த்து நெய்யணும் முந்தியில. அது வந்து ஒரு வாரம் ஆகும் ஒரு சேலை நெய்யறதுக்கு. அப்ப
3: மாசத்துக்கு எவ்வளவு செய்வீங்க?
4: மாசத்துக்கு நெச்சா ஒரு 4000 ரூபாய்க்கு நெய்யலாங்க. அதே உடம்பு ஒத்து வரணும்.
3: சரி, இப்போ நீங்க வந்து சங்கத்துல எப்ப நூல் வாங்குவீங்க? எத்தனை நாள்ல திருப்பி வேட்டியா நெய்து கொடுத்து உங்களுக்கு கூலி கிடைக்கும்? அதை பத்தி சொல்லுங்க.
4: சங்கத்துல நூல் மட்டும் நூல் ஜரிகை எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை நாங்க கொண்டு போய் பாவுக்காரங்களுக்கு கொடுத்துட்டு கரையும் பணம் எல்லாம் கொடுத்து பாவு வாங்கிட்டு வருவோம். பாவு வாங்கிட்டு

0: வந்து அச்சு பொணிச்சு நீட்டி அது ஒரு ரெண்டு நாள் ஆயிடும் அச்சு பொணிச்சு நீட்டி ரெண்டு நேரத்துக்கு அதை நீட்டி நெச்சு அப்புறம் வேஷ்டி ஒரு நாலு வேஷ்டி நெச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. பத்து நாளைக்கு ஒரு நாலு வேஷ்டி கொண்டு கொடுப்பேன். 25 நாள் ஆயிடும் ஒரு பாவு இருக்கிறதுக்கு.
1: இப்போ மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு கொடுப்போம் நாங்க நூல் வாங்கிட்டு வருவோம் அதை வேலைகள்லாம் பண்ணிட்டு ரெண்டு நெய்து முடிச்சு நாங்க போய் சொசைட்டில கொடுத்து சன்மானம் வாங்கிப்போம் அப்படிதான் சொன்னாங்க.
0: ஆமா ஆமா ரெண்டு பாவு அது 20 வேஷ்டி
1: 20 வேஷ்டி ஆக்கிக்கலாம் இல்லையா
0: ஆக்கிக்கலாம். ஆமா ரெண்டு பாவுனா 20 வேஷ்டி. நான் ஒரு 12 வேஷ்டி 13 வேஷ்டி கொடுப்பேன். பகல்ல கொஞ்சம் வேலை ஆகலாம் கரண்ட் ஆஃப் ஆகி போச்சுன்னா நைட்ல வந்து ஒரு 8 வரைக்கும் நெய்வேங்க.
1: இப்போ இந்த தறியோட பராமரிப்பு அப்படின்னு இருக்கா? அது
0: தறி பராமரிப்பு பண்ணும் அதுல வேலை இருக்குது நிறைய தறியில.
1: இப்ப நீங்க வாங்கினது எந்த வருஷம் வாங்கிருப்பீங்க? இப்ப நீங்க வச்சிருக்க தறி
0: 40 வருஷம் ஆகுது அந்த தறி எல்லாம் வாங்கி.
1: இப்போ ரெண்டு தறி போட்டிருந்தோன்னு சொன்னீங்க, இன்னொன்னு அப்படியே வச்சிருக்கீங்களா பயன்பாட்டுல எல்லாமே? இப்படி
0: விற்பனை எல்லாம் பண்ண முடியாது, தேய்மான ஆயிடும்.
1: தறி போட்டா எத்தனை வருஷத்துக்கு அப்படியே இருக்குங்கய்யா?
0: 20 வருஷத்துக்கு வரும்.
1: உங்களை மாதிரி நெசவாளர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அம்மாப்பேட்டையில?
0: கொஞ்சம் தாங்க இருக்கிறாங்க, குறைஞ்சிருச்சு கை தறியெல்லாம். வயசு ஆயிடுச்சு இல்ல, நம்ம சொசைட்டில வந்து 60 வயசு முடிஞ்சவங்களுக்கு முதியோர் பணம் தராங்க.
1: ஆமா
0: அது கூட வந்து எங்களுக்கு வந்து இந்த அம்மாளுக்கு மாத்திரை வாங்கதான் சரியா இருக்குது. இந்த ஆஸ்பத்திரிக்கு தனியா பில் போட்டு காசு குடுக்கற மாதிரி இருந்தா அது கொஞ்சம் சௌரியமா இருக்குமா? நம்ம இதை விட்டா வேற வழி இல்ல.
1: இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் எல்லா நெசவாளர்களுக்குமே இருக்கு. சம்பந்தப்பட்ட துறை மூலமா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்க, ஏதாவது நல்ல மாற்றம் விரைவில் வரும் நம்பிக்கையோட இருப்போங்கய்யா. நெசவாளர்கள் வாழ்க்கை நிச்சயமா ஒளிரணும். இந்த தேசிய கைத்தறி நாள்ல உங்களுக்கு வாழ்த்துக்களும் உங்க குடும்பத்துக்கும் நாங்க சேர்த்து சொல்லிக்கிறோம். உங்க துணைவியார் பேசலாமே, பார்வதி அம்மா எப்படி இருக்கீங்க? நீங்க அவருக்கு என்ன வேலை செஞ்சு குடுக்கறீங்க? தறி போடுறதுக்கு நூல் அலசிட்டு குச்சியில தார் சுத்தி போடுறீங்க.
2: நூல் சசத்துல பச்சை நூல் தர்றாங்கல்ல?
1: ஆமா.
2: அதை வேசி
1: வேக வைக்கணும்,
2: அதை அரைச்சி தார் சுத்தணும். நான் செஞ்சு கொடுத்தாதான் தருங்க.
1: பார்வதி அம்மா இல்லாம மணி ஐயா செயல்பட மாட்டாரு.
2: நான் இல்லைன்னா அங்க தரணவே முடியாது.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. லட்சுமி அம்மா கூட அப்படிதான் செல்லப்பண்ண ஐயாக்கு சொன்னாங்க. இன்னொரு நெசவாளர் குடும்பத்தை சந்திச்சாங்க.
2: தரணவே முடியாது.
1: உங்களுக்கும் கைத்தறி நாள் வாழ்த்துக்கள்.
3: இந்த டையிங்னா என்ன, ஸ்பின்னிங்னா என்ன, கலர் ஏத்துறதுனா என்ன அப்படின்னு ஒவ்வொரு லேபுக்கா போய் பார்த்துட்டு வந்தோம்.
1: நூல், நூல்ல இருந்து பாவு, அதுக்கப்புறம் தறியில போட்டு, அப்புறம் அது வந்து வேஷ்டியா ஆகுது, அப்புறம் அது அளவு எடுத்து வெட்டி அது விற்பனைக்கு போகுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சாயம் ஏத்துறதுன்னு ஒரு வேலை இருக்கு. அது வந்து எப்படி செய்யறாங்க, எது செய்யறாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம போனோம்ல அங்க மாணவர்கள்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆய்வகத்துக்குள்ளே போயிட்டோம். எங்க இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்துக்குள்ள
3: மாணவர்கள் எல்லாம் பிரிசிய சுத்தி நின்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களும் சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, டையிங் எப்படி ஏத்துவீங்க, இந்த நூலை எப்படி பிரிச்சு எடுப்பீங்க, இதை வந்து ஒயிட்டா இருக்கு, இது மங்கி போயிருக்கு, இது எப்படி வயலட் கலரா வந்தது. அப்போ நான் பார்த்தது என்னன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆசிட் இருந்தது, வயலட் கலரில் ஒரு ஆசிட் இருந்தது, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆசிட் இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லாம் இருந்தது, அளவீடுகள் பியூரட் பெப்பட் இதெல்லாம் இருந்தது.
1: என்னடா இவ்வளோ விவரமாக பேசிக்கிட்டே போகிறாங்களே, என்ன விவரம்னு கேட்டால் இவங்க படிச்சிடலாம் வேதியலாமா அப்படி சொல்லி காட்டிக்கிறாங்களாமா அவங்கக்கிட்ட.
3: இந்த துணிக்கும் வேதியலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கப்பா.
1: இருக்குது இருக்குதுங்கம்மா. கூடும் பாவும் கைத்தறி அதோட செயல்பாடு கண்ணால பாத்து புரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். வாங்க போலாமா உங்களுடைய ஆய்வகத்துக்கு. இப்ப நம்ம IIHT இருக்கக்கூடிய ஸ்பின்னிங் லேபுக்கு வந்திருக்கிறோம்.
4: ஸ்பின்னிங் லேப்ல வந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, பேசிக்கலி காட்டன் வந்து நம்ம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கினக்கு அப்புறமா அது ராவா இருக்கும் இல்லையா, அதுல இருந்து சீடை பிரிச்சுட்டு அதை ஃபுல்லா கிளீன் பண்ணி அதை வந்து ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு கோனா நூலை வந்து அதில் சுற்றி நமக்கு விற்போம் இல்லையா, அது வரைக்குமே இந்த லேபில் ரெடி பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க மேம்.
1: சாயம் போடுறதுன்றது என்னென்ன படிநிலைகளில் நீங்கள் பண்ணுறீங்க?
4: கலர்ஸாகவே வந்து இங்கே வச்சுருப்பாங்க, அது வந்து
5: ஃபார்மில் இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சோ இல்லை கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எந்தெந்த வகையான துணிக்கு எந்தெந்த வகையான சாயம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கற்றுக்கிட்டு பண்ணுறோம்.
4: இப்போ டையிங் அது மாதிரியே பிரிண்டிங் மேம், ஒரு துணியா இதானக்கப்புறம் அது மேலே நம்ம டிசைன்ஸ் வைப்போம் இல்லையா, அதை வந்து இங்கே கட்டைகளாக இருக்கும், அதில் டிசைன்ஸ் இருக்கும். டையை வந்து ஒரு லிக்விட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு அதில் அந்த கட்டையில் வச்சு நம்ம துணியில் அடிப்போம். சுடிதார்லையோ புடவைகள்லையோ வர டிசைன்ஸ் எல்லாம் அதில் ஒரு பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் கற்றுக்குறோம்.
1: நம்மளை சுற்றி ஒரு 10-15 பேர் இருக்கீங்க மாணவர்கள், இதுதான் கைத்தறினா படிக்கிறீங்க. எத்தனை பேர் வந்து இப்போ ஒரு வாரத்தில் நாள் நான் வெறும் கைத்தறி ஆடை இல்லைனா பருத்தி ஆடை மட்டும் தான் அணியறேன்னு சொல்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
6: கைத்தறி ஆடை அணியறதுங்கிறது ரொம்ப சிரமம்.

0: அது டிபெண்ட்ஸ் அப்பான் த காஸ்ட். பட் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்ஸ்ல கண்டிப்பா கைத்தறி ஆடை அணிவோம். நான் ஏதாவது என் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஹேண்ட்லூம் சாரீஸ், ஹேண்ட்லூம் தோத்திஸ் அப்படியே எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவேன்.
1: நாங்க அதை அடிக்கடி போடுறதுனாலதான் அதோட பாரம்பரியத்தையும் காப்பாத்து அதோட வேல்யூவும் தெரியுது இல்லைங்க மேம். அது கம்மி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால நாங்க இன்னும் இது மாதிரி காலேஜ்ல வந்து கத்துட்டு இருக்கோம்.
2: சரி சரி, கைத்தறி சேலைகள் எல்லாம் நாங்க யூஸ் பண்ணிட்டு தான் மேம் இருக்கோம். எங்க வீட்லயும் சரி, பாட்டிங்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு தான் மேம் இருக்கிறாங்க.
3: வேலை எப்படி இருந்தா குறையும் நினைக்கிறீங்க?
1: துணிங்கிறது இல்ல, அது நெசவாளருக்கு வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கையால் அது பண்றாங்க. அவங்களுக்கான கூலிங்கிறது வந்து கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். அதனாலதான் கைத்தறி பொருட்கள் வந்து கொஞ்சம் அதிகமான விலையில இருக்கு. அது குறைக்கிறதுங்கிறது அவங்களோட இதை நம்ம கம்மி பண்ற மாதிரி.
3: சிவானி அற்புதமா சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய உழைப்புக்கு, அவங்களுடைய திறமைக்கு நாம கொடுக்கற பரிசா மதிப்பூதியமா அதை பாக்கணும் அப்படின்றது ரொம்ப புரியுது. ரொம்ப நன்றி.
4: கைத்தறி அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு விலைய பாத்துட்டு அப்படியே நாம நகர்ந்து போயிடுறோம். இது வந்து ஒரு டிரைவர் வேலை மாதிரிதான். கையும் வேலை செய்யணும், காலும் வேலை செய்யணும், கண்ணும் பார்க்கணும், மூளையும் செயல்படணும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் ஒரு வேஷ்டியோ ஒரு சேலையோ உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளவு எளிதா ஒரு பொருளை வேண்டான்னு ஒதுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சவொடனே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது.
5: அந்த விலையை நம்ம எதுக்கு கொடுக்கறோம் அப்படின்னா அவங்களுடைய உழைப்புக்கு தான். இப்போ நெசவாளர்கள்லாம் பேசும்போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒவ்வொரு படிநிலையா அதை செஞ்சுட்டே இருக்காங்க. அது ஒரே நாள்ல முடியற வேலையே கிடையாது. ஒரு வேட்டி ஒரு முழம் செய்யறதுனா கூட அவ்வளவு நாட்கள் அவங்க தயாரிக்கிறாங்க. கூட வந்து உடன் பணியாளர்களும் தேவைப்படுறாங்க. ஒருத்தரால செய்ய முடியல. நீங்க கவனிச்சிருப்பீங்க ஒவ்வொரு நெசவாளர் கூடயும் அவங்க மனைவி எவ்வளவு வேலைகள் செய்யறாங்க. ஒரு சில இடத்துல அவங்களுமே நெசவு தறியில நெசவு செய்ய பழகினவங்க தான்.
4: அதுல பாத்தீங்களா, இந்த வேலை செய்யறப்ப இடையில எந்திரிச்சு வர முடியாத ஒரு சூழ்நிலை. உட்கார்ந்தாங்கன்னா அந்த உட்கார்ந்து அந்த வேலையை முடிச்சாதான் எந்திரிக்க முடியுது.
5: திண்ணை பாத்துருப்போம், அதோட உயரமா போட்டு அதுல சமணம் போட்டுதான் உட்கார்ந்து இருக்காங்க. இவ்வளவு வயசாயும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புல உட்காரதே இப்ப சிரமம்.
4: அவங்க பெருமையா ஒண்ணு சொன்னாங்க, லாபம் இல்லைனாலும் இந்த தொழில் எங்களுக்கு வந்து சோறு போடுது, இதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு வந்து உண்மைய வந்து பேசினாங்க.
5: இன்னொன்னு அந்த இடத்துல பார்க்கும்போது கைத்தறி நெசவாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாதான் தெரிஞ்சது. ஏன்னா விசைத்தறி பயன்படுத்துறவங்க நிறைய பேர் சுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு போட்டி இருந்தாலும், விசைத்தறி கூட போட்டி அவங்க ஈடு செய்ய முடியாத போட்டியா இருந்தா கூட, கைத்தறி நெசவாளர்கள் இந்த தொழிலை விடாம இருக்கிறது நிச்சயமா போற்றுதற்குரியது தான்.
4: இந்த நாளில் அவங்களுக்கு உரிய மதிப்பையும் மரியாதையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை உங்க முன்னாடி வைக்கிறோம்.
6: உணர்வோடு கலந்த கைத்தறி தேசிய கைத்தறி நாள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டோம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15%.

அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வந்து அடுத்ததா தெரிஞ்சுக்க போற செய்தி என்னன்னா, பொதுவா நம்ம வந்து திட்டுறதுக்கும் சரி விலங்குகளோட பேரை தான் சொல்லுவோம், அதே நேரம் உயர்வா பேசுறதுக்கும் விலங்குகளை தான் பயன்படுத்துறோம். மாடுன்னு சொல்லுவோம், அப்புறம் எருமன்னு சொல்லுவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா நாய்கிட்ட இருக்கிற நன்றி கூட உங்ககிட்ட இல்லைன்னு கூட மாறி மாறி பேசுறவங்க தானே மனிதர்கள். அந்த வகையில விலங்குகளுக்கும் அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, இரக்கம் இருக்குன்னு காட்டுற வகையில ஒரு வீடியோ சமூக வலைதள பக்கம் செய்திகள்னு எல்லாத்துலயுமே இடம் பிடிச்சிருக்கு. அதை பத்தி தான் இப்ப வந்து சொல்ல போறேன். ஆஸ்திரேலியாவின் லெசனால்ட்ல நடந்தக்கூடிய தாய் டால்பினின் பாச போராட்ட வீடியோவை தான் விஞ்ஞானிகள் வந்து ட்ரோன் மூலமா வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. 2 வாரங்களான குட்டி டால்பின் நிமோனியாவால இறந்தப்புறம் கூட கடந்த 6 நாட்களாகவே தன்னோட மூக்கு பகுதியிலேயே தாங்கி பயணிச்சுட்டு இருக்கு அந்த டால்பின். இந்த துயர நிலைக்கு வந்து உறுதுணையா மற்ற டால்பின்களும் சேர்ந்து பயணிச்சு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை வந்து அறிவியல்ல வந்து எப்படி சொல்றாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் அட்டென்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனை போல தீவிரமா துக்கத்தை வெளிப்படுத்துற உணர்வு வந்து இந்த டால்பின்களுக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இதுக்கு மேல ஒரு வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி கூட மக்கள்கள் வந்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் வேற மாதிரி கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன்.
1: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது.
0: இணைஞ்சிருங்க, இது இசைத்தூரல், நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

இசைத்தூரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களோட கடிதங்களும் வாசிச்சாச்சு, அடுத்துல வந்து மின்னஞ்சல்களும் நேயர்களோடது வந்து படிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் நிகழ்ச்சி குறித்து விமர்சன கடிதங்களை வந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கான அஞ்சல் முகவரி என்னன்னா, நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. உங்களுக்கான மின்னஞ்சல் முகவரி airtrichy@gmail.com. நன்றி நேயர்களே.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது வண்ண கோலங்களில் வெள்ளி சிறப்பாக மைண்ட் கேம். இதில் நேயர்கள் பங்கேற்க தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன்னிணைப்பினோடு 240-102-1 மற்றும் 246-102-1. மாலை 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் சங்கமமாய் அலங்கரிக்க வருகிறது பொன் மாலை.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜே கீதா ரவி. தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதி பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் தாக்கல் செய்தார். வரி பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோல்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது. சிறந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் இந்திய ரயில்வே தரமான உணவுகளை வழங்கி வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் பதிலளித்த அவர், நுகர்வோருக்கு ஆண்டுதோறும் 58 கோடி வேளை உணவு வழங்கி வருவதாகவும் 0.8% புகார்கள் மட்டுமே பெறப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடலூரில் தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு கைத்தறி கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 5 நெசவாளர்களுக்கு அவர் வழங்கினார். கோவையில் நடைபெற்ற கைத்தறி தின நிகழ்ச்சியில் நெசவாளர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் நெசவாளர் சேவை மையத்தின்

இயக்குநர் திரு புகழேந்தி நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா ஆண்டு பெருவிழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நாகையில் இன்று நடைபெற்றது. ஆண்டு பெருவிழா இம்மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 11 நாட்கள் நடைபெறவுள்ளது. இவ்விழாவிற்கு சிறப்பு பேருந்துகளை இயக்குவது, பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள், அடிப்படை வசதிகள் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை நடைபெற்றது. பிரசித்தி பெற்ற சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடிப்பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம். 4:04 நம்ம கேட்க போற விளையாட போற இந்த நிகழ்ச்சி வண்ண கோலங்களில்
2: இன்னைக்கு மைண்ட் கேம். வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே தெரியாதாமா அப்படின்ற மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க. இருந்தாலும் அறிமுக நேயர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக என்ன கேம் என்னமா சொல்லாம விளையாடுறீங்க அப்படின்னு கேட்ட கூடாதுல ஒரு வார்த்தை. அதனால அப்ப என்ன பண்ணுவோம்
0: இன்னைக்கு கேட்டாலும் நீங்க சொல்ல போறது இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு அந்த டைலாக் இங்க வருது.
2: அதாவது சொல்லியாச்சு, மைண்ட் கேம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணாம தான் விளையாட போற கேம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.
0: டைட்டில் மட்டும் தாங்க மைண்ட் கேம், மைண்ட் பண்ணாம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பிரியா வந்து உங்களுக்காக தைரியமா சொல்றாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 4311 என்ற திருச்சியின் முன்னணி பெண்ணோடு 240 102.1 மற்றும் 246 102.1.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரம்

0: வணக்கங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மைண்ட் கேம் தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. நான் வந்து என்ன கேள்வினாலும் கேளுங்க மாட்டான் தைரியமா, மைண்ட் பண்ணாம தான் நானும் வந்திருக்கேன் அப்படின்னு களத்துல முதலாவது தான் குதிச்சிருக்கது. யாருன்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
1: மாவட்டம் குளித்தலை சண்முகசுந்தரம்.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வியை கேட்டுலாங்களா? ஒருத்தருக்கு வந்து என்னன்னா தலைவலி காய்ச்சலாம். அவர் வந்து டாக்டர் கிட்ட போறாரு. சரினு ரெண்டு வேலைக்கு ரெண்டு ரெண்டு மாத்திரை எழுதி கொடுக்கறாரு. இவரும் போய் மெடிக்கல்ல மாத்திரையை வாங்குறாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தலைவலி மாத்திரையும் காய்ச்சல் மாத்திரையும் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு ஒரே கலர், ஒரே வெயிட், ஒரே டெஸ்ட். ஆமா, ஒரே டெஸ்ட். ஆமா, சரிங்களா? இதை வாங்கி பையில வச்சுட்டு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்டா நாலு மாத்திரையும் மிக்ஸ் ஆயிடுது. ஆனா ஒரு வேலைக்கு ரெண்டு மாத்திரை தான் போடணும். ரெண்டு தலைவலி மாத்திரை போட்டாலும் ஹெவி டோஸ் ஆயிரும், ரெண்டு காய்ச்சல் மாத்திரை போட்டாலும் ஹெவி டோஸ் ஆயிரும் இல்லையா? எப்படி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு? இத டாக்டர் கிட்ட தான் கேட்கணும்ன்றீங்களா?
1: இல்ல இல்ல, டாக்டர் கிட்ட இப்ப நம்ம வாங்கிட்டு வந்து மாத்திரை பிரிக்கலையா?
0: பிரிக்கலையா? பிரிச்சு அது மாதிரி தான் பிரிக்கணும் அப்படின்றீங்க.
1: காலை இரவு மதியம் எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல?
0: எழுதி கொடுத்திருப்பாங்க. ஆனா பாருங்க, பையில போட்டது அப்படி கலந்து போச்சு.
1: பையில போட்டது கலந்து
0: போச்சு. ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க?
2: ஆயிருச்சு எல்லாம்.
1: என்ன இருந்தா அப்புறம் அவர் மாத்திரை சீட்டை பார்த்து பிரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான்.
0: அதுதான் நானும் சொல்றேன். என்னன்னா ரெண்டு மாத்திரையுமே, தலைவலி மாத்திரையும் காய்ச்ச மாத்திரையும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்றேன்.
1: தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் என்ன சீட்ல எழுதி கொடுத்துருக்காங்களோ அந்த
2: மாத்திரையை
0: அப்படின்றீங்க அப்படிதானே? நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டிருக்கோம். திருச்சி சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கலர் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள்.
1: மைண்ட் கேம் வந்து விளையாண்டுட்டு இருக்கோம். அதுல ஒரு கேள்வி கேட்டீங்க, கலர் கலரா மாத்துற அப்படின்னு.
0: கலர் கலரா இல்லங்க, எல்லாமே ஒரே கலர்.
1: ஒரே கலர்.
0: ஆமா, ஒரே கலர்.
1: நானா கலர்ஃபுல்லா வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரே கலர்ல மாத்துறா இருக்கு. சரி, இணைப்புல வரக்கூடிய நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: காலையில 10 மணிக்கு வந்தா எஃப்எம் அப்படியே வச்சுட்டுதான் இது கேட்டுக்கிட்டே ஒரு ஆளு கூட வேலை
0: செய்யறோம்.
2: உறுதுணையாவும் போர் அடிக்கும்ல, போர் அடிக்க சோகத்தை குடுக்கும் எங்களுக்கு.

0: அலுப்பு வந்துடும். இது எப்பவும் இருக்கனால எனக்கு ஒரு பத்து ஆளு வேலை செய்யற மாதிரி இருக்குது.
1: ஆமா, துணைக்கு ஒரு ஆளு அப்படிதானே?
0: துணைக்கு ஒரு ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம்.
1: சிறப்புங்க.
0: நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்எம் எல்லாம் ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன். அடுப்புற வந்து எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கால ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே ரொம்ப கஷ்டத்துல கண்ணு அனுபவிச்சு, நாங்க எல்லாம் பெரிய கஷ்டத்துல காலு தனியாவே பேசுச்சு மேடம்.
2: அந்த சூழ்நிலையுமே ஒரு நாள் மாறும் இல்லையா?
0: கேட்டீங்கன்னு எப்படி நம்ம காய்ச்சல் மாத்திரை தலைவலி மாத்திரைன்னு கண்டுபிடிச்சு சாப்பிடணும்னு கேக்குறீங்க?
1: ஆமா ஆமா
2: ஆமாங்க, அதுதாங்க. சொல்லுங்க, நீங்க ரேடியோ கேட்டுட்டே பேசுறீங்க தானே?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, களியா இருக்கேன். அதாவது காத்து அடிக்குது, காத்துல இருக்கனால உங்களுக்கு அப்படி கேக்குங்களா?
1: சரி சரி,
0: விளையாட்டுத்தனமாதான்
1: சரிங்களா? நீங்க ரொம்ப சீரியஸா இறங்கிட்டீங்க. டாக்டர் என்ன மாத்திரை கொடுத்துருக்காங்கன்னு உங்களை நான் பிரிச்சு பாக்க சொல்லல சரிங்களா?
2: பேரெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது
1: சரிங்களா? என்னன்னா 4 மாத்திரை கொடுத்துருக்காங்க, அந்த 4 மாத்திரை கலந்து போச்சு, அது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்றத மட்டும் தான் நம்ம கேள்வி.
0: அது ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியலங்க மேடம்.
1: சரி இல்லங்க, சரி பரவாயில்லம்மா, நல்லது மாமா. வணக்கம். ஐயா உங்க பேரு?
2: கந்தசாமி ஐயா.
3: சொல்லுங்க மேடம்.
2: நலமா இருக்கீங்களாங்க ஐயா?
3: நலமா இருக்கேன் மேடம். நடக்கிறேன்.
2: தொடர்ந்து நல்லா ஓய்வு எடுத்துட்டு நல்லா தேம்பேறி வாங்க சரிங்களா?
3: நன்றிங்க.
1: நன்றி நன்றி.
2: இணைப்புல அடுத்து நேயர் இருக்கிறாங்க, யாருன்னு பார்த்தலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
4: மாலை வணக்கம். பிரியா வைரமணி மேடத்துக்கும்
1: நினைக்கிறேன். ரமேஷ் அவர்களே, கேள்வியை கவனிச்சீங்களா?
4: தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரை குடுக்கறாரு. அது ரெண்டு ரெண்டு மாத்திரையும் அது ஒரு கவர்ல இருக்கு, இந்த ரெண்டு மாத்திரையும் இது ஒரு கவர்ல இருக்கு, ரெண்டும் கலந்துருது. அப்ப வந்து இதுல எதுவும் பிரச்சனை இல்லை, இதுல ஒண்ணு எடுத்துட்டா அதுல ஒண்ணு எடுத்துட்டா தலைவலி காய்ச்சலும் சரியா போயிருக்கு.
1: நாலுமே நாலுமே கலந்து போச்சு அப்படின்னா, நாலு ஒரே நிறத்துல ஒரே சுவையில ஏதோ ஒரு இதுல கலந்துருச்சுங்க.
2: விளையாட்டில் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளும் கற்பனையே
1: கற்பனையே. ஆமா, விளையாட்டுக்கே விளையாட்டுக்கே விளையாட்டுக்கு.
2: மாத்திரை வந்து அட்டையில கிடையாது, இங்க அழிச்சிருக்காங்க. கேள்விய அழிச்சிட்டு முதல்ல இருந்து வாங்க. என்னன்னா அந்த மாத்திரைகள் எல்லாம் ஒரு பொட்டணத்துல இருந்துச்சுன்னு
1: நினைச்சுக்கோங்களேன்,
2: ஒரு சாக்லேட் மாதிரி
1: ரெண்டு தனித்தனி தனித்தனி பாக்கெட்ல வந்து நீங்க வந்து சொல்றது கவர்ல இருக்குது இல்ல, டேப்லெட் கவர்ல இல்ல சரிங்களா, பேப்பர்ல மடிச்சு கொடுத்துட்டாங்க, அந்த பேப்பர் உள்ள கலந்துருச்சு அவ்வளவுதான்.
4: ஒரே கலர் ஒரே அளவு சொல்றீங்க, வடிவம் மாறி இருக்கலாம்ல? அந்த
1: இல்ல இல்ல, எல்லாமே ஒண்ணுதான், ஒரே ஷேப் ஒரே கலர். அதுக்கு தான் நான் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்லிட்டேன், நாலு ஒண்ணு போல இருக்குங்க.
2: எனக்கு தலைவலி வந்த மாதிரியே இருக்குது. இணைப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. வந்து இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு நேரம் பேச விட்டு மூணாவதா நாலாவதா வரவங்க எப்பவும் ஒரு விடையோட வருவாங்க.
1: கொஞ்சம் பலவிதமான பதில்கள் வரும். ஆனா இதுல
2: வந்து ஒரு தப்பு நடந்து போச்சு.
1: என்ன
2: கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி அட்டைகள்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நோட் பண்ணதுனால அந்த பதில் எடுத்துட்டு
1: வந்தாரு.
2: இப்ப மறுபடியும் கேள்வி முதல்ல இருந்து அழைச்சிட்டு சொல்லி இருக்கிறோம், எல்லாமே ஒரு பொட்டணத்துல இருக்கு.
1: ஆமா, கலந்து போச்சு.
2: ஆமா,
1: எல்லாம் ஒரே கலர் ஒரே ஷேப்பு.

வடிவம் வாரி வேற மாதிரி இருக்குன்னு கிடையாது, ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கான விடை தெரிஞ்சிருந்தா உடனே போன் எடுத்து டயல் பண்ணுங்க. சுழி 431 என்ற திருச்சியின் முன்னணிப்பெண்ணோடு 240 102 1 மற்றும் ஒரு 246 102 1 இது வண்ண கோலங்கள் நம்ம திருச்சி FM Rainbow 102.1.

0: வனஜல் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜே மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ணிலே.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, வளங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: 4:38 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம். இது வண்ண கோலங்களின் மைண்ட் கேம்.
1: இதற்கான
2: பதில் தெரியுங்களா? கேள்வியை கவனிச்சிருந்தீங்களா?
1: கேள்வி பதிலா?
2: ஆமா பதில் தான். வேற என்ன கேட்க போறோம் நாங்க? விருந்து தரீங்களோ?
0: இல்ல எனக்கு புரிஞ்சு போச்சுங்க.
2: சொல்லுங்க,
0: உங்களுக்கு விடை தெரியல அதுதானே? உங்க சிரிப்புக்கு பின்னாடி இதுதான் அர்த்தம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
2: சரி பரவாயில்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்ல நாங்க இன்னொரு கேள்வி கேக்குறோம் சரிங்களா? சரி, இது பாத்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு சரிங்களா? திடீர்னு அங்க வந்து இந்த யானைக்கெல்லாம் பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்களா, மாதிரி ஒரு 10 அடி ஆழத்துல விழுந்துட்டாரு சரிங்களா? ஆமா, ஒரு குழி, ஒரு காட்டுக்குள்ள இருக்க போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு யானைக்கு பறிச்சு வச்சிருப்பாங்களா, குழி பறிச்சு வச்சிருப்பாங்களா, அந்த குழிக்குள்ள அவர் விழுந்துட்டாரு. அது வந்து
0: பாத்தீங்கன்னா
2: ஆழம் வந்து மனுஷனுக்கு பவர் 2 அடி சறுக்குது, எனக்கெல்லாம் எல்லா அடியும் சறுக்கும் சரிங்களா? அந்த மாதிரி 3 அடி ஏறினா 2 அடி சறுக்குது. இப்படி ஏறினா அவர் எத்தனை அடி, எத்தனை நாளைக்குள்ள இருக்க சரிங்களா, எத்தனை நாளுக்குள்ள ஒரு நாளும் 3 அடி ஏறாரு, 2 அடி சறுக்குது. இப்படி ஏறனா எத்தனை நாள்ல அவர் வெளியில வந்து சேருவாரு மனுஷன்?
1: அது வந்து ஒரு 2-3 நாள் ஆகும்.
2: 2-3 நாள் ஆகுமா? எடுத்துக்கோ.
0: நம்ம நிகழ்ச்சியில மட்டும் இந்த கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தா அது எத்தனை நாள் வேணாலும் ஆகும். உடனடியா அங்க போய் அவரை காப்பாத்துறதுக்கு உண்டான வேலையைதான் நம்ம பாக்கணும்.
2: இல்ல பாவம், அந்த நேரம் பார்த்து யாருமே இல்ல, அவராதான் முயற்சி பண்ணி எந்திரிக்கணும்.
1: ஆளுங்கெல்லாம் பார்த்துதான் பாக்க முடியும்.
2: ஆக மொத்தம் எத்தனை நாள்? 3 நாள் தான். 3 நாளுக்குள்ள வந்துருவாரு, எப்படியோ வந்துடுறாரு மனுஷன், அப்படிதானே? சரிம்மா, நல்லதுமா, வாழ்த்துக்கள், நன்றி. என்ன பதில், அடுத்தடுத்த பதில்கள் இது மாதிரி சுவாரஸ்யமா நாங்க கேட்க காத்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய நபர் எத்தனை நாளுக்குள்ளன்னு சொல்றாரு. வணக்கம்.
0: இல்ல நான் முதல் கேள்விக்கு போறேன்னு பாருங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
2: ஐயா. வானொலியோட ஒளியளவை குறைச்சு வச்சுக்கோங்க.
1: திருச்சி சமயபுரத்திலிருந்து குமார்.
2: குமார் ஐயா கொஞ்சம்

0: விட்டு தள்ளி
1: வந்துட்டேன்.
0: பேசும்போது எட்ட வச்சு பேசணும் சரிங்களா?
2: சரிங்கய்யா, ரெண்டு கேள்வி கேட்டாச்சு, எதுக்காக ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்களேன்.
1: முதல் கேள்விக்கு வந்து மாத்திரைய நீங்க சொன்னீங்க, அந்த மாத்திரை பின்னாடி தலைவலிக்குன்னு ஒரு இது குடுத்துருப்பாங்க,
2: எழுதி வச்சிருப்பாங்க,
1: தலைவலிக்குன்னு ஒரு நம்பர் இது குடுத்துருப்பாங்க,
2: அதாவது 10 அடி ஆழம் இல்ல பள்ளத்துல இருந்து, ஒரு நாள் 3 அடி ஏறினா 2 அடி சறுக்குது, அப்ப எத்தனை அடி ஏறி இருப்பாரு?
1: 3 அடி ஏறினா

0: 6 நாள். நான் நீங்க சொல்றதெல்லாம் இல்லைங்க, நான் சொல்றது தான் விடை
1: கணக்கே
0: அப்படின்றீங்க
1: குழம்பிரும் போலயே.
0: சரிங்க ஐயா, நல்லதுங்க ஐயா, நல்ல முயற்சி, பார்த்துக்க.
2: வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது பாத்தீங்கன்னாக்க, கேள்வியை இன்னொரு முறை நானே சொல்கிறேன். அந்த
1: சொல்லுங்க
0: அது
1: சொல்லுங்க.
0: 10 அடி ஆழமுள்ள பள்ளத்துல
1: இருந்து வாட்டி நீங்க சொன்னாலும்
0: ஆமா,
1: நாங்க 6, 5, 3 இப்படிதான் நாங்க சொல்லுவோம்.
0: எங்களோட முயற்சி எப்படி, நாங்க எப்படியோ ஏறி வரோம், 5 நாளைக்குள்ள வரோம், 3 நாளைக்குள்ள வரோம். உனக்கு என்ன
1: வரும்,
0: வராம
1: கூட நீங்க நிம்மதியா கூட அங்கே
0: இருப்பீங்களா? சோறு தண்ணி எல்லாம் எப்படி சாப்பிடுறது, யாராச்சும் அது போடுவாங்களோ?
1: சோறு தண்ணியோட நிம்மதி தாங்க முக்கியம்,
0: நிம்மதி தான் முக்கியம்.
1: ஆமாங்க,
0: மகிழ்ச்சிங்க, அப்படியே நிம்மதியோட இருங்க. வணக்கம்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 4:50 ஆயிட்டிருக்கு நேர்களுக்கே நினைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள். இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம நல்லா சுத்தி விடுற மாதிரி நிறைய பதில்கள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரக்கூடிய நேயர் 2 கேள்விகள்ல எந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: அந்த மாத்திரை போட்டின மட்டும் கையில இருந்துச்சுன்னா நான் ரெண்டு நேரம் போட்டிருப்பேங்க வந்து தலைவலிக்கு. ஆமா, இணைப்புல வரக்கூடிய நேயர் ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து? ஐயா வெறும் காத்து தாங்க ஐயா வருது.
1: சூறாவளி காத்தா?
0: ஆடி காத்து.
1: ஆடி காத்து.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: ஹலோ,
1: இணைப்புக்கு வந்துட்டீங்க, பேசுங்க, உங்க பேரு சொல்லுங்க.
0: இணைப்புல இருக்கீங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
2: என்ன
0: போங்க, பரவாயில்ல, ஏதோ முயற்சி பண்ணலாம்ல, முதல் முறையா வந்திருக்கீங்க, பதில சொல்லிட்டு போங்க.
1: நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ சார்பா, சரிங்களா?
0: அதனால
1: சொல்லுங்க, இந்த மாத்திரைகளை எப்படிதான் நீங்க கண்டுபிடிப்பீங்க? அப்படியா சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு
0: நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
1: தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, அடுத்த வாட்டி பதட்டம் இல்லாம பேசுங்க, சரிங்களா? இணைப்புல இருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க சலீம் ஐயா, என்ன பதில்?
1: நாளை
0: ஒரு கிலோ வேண்டியதுதான்.

0: தலைய சுத்தி தூக்கி
1: போட்டுருவேன்.
2: திருப்பி போய் கேட்க வேண்டியதானமா அப்படின்னு அவங்களுக்கே குழம்பிரும். ஐயோ நான் என்ன மாத்திரை கொடுத்தேன்.
1: ஒரு நாளைக்கு 3 அடி ஏறாரு. பத்து நாள் ஆயிரும்.
2: பத்து நாள், அதாவது ஒரு நாள் ஒரு ஒரு படி ஏறாரு அப்படின்றீங்க, அப்படித்தானுங்களே? ஆமா, 10 நாள் ஆகுமா? என்னம்மா இது கூட யோசிக்க
1: மாட்டேங்கம்மா.
2: மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. யாராச்சும் கொஞ்சம் இல்ல இல்ல, அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, நிம்மதி தான் தேவை, நாங்க அங்கேயே உட்காந்து போனாங்க சரிங்களா. சாப்பாடு தண்ணி எல்லாம் தேவையே இல்லைன்னாங்க இவங்க.
1: வெளியே வர முடியாது,
2: வெளியே வர முடியாதுமா. ஆமா, யானையா பாத்து ஏதாவது கொஞ்சம் பழங்களை பறிச்சு வந்து
1: போடுவாரு.
2: நல்லதுங்க,
0: அந்த மாதிரி எல்லாம் விட மாட்டோம். நல்ல உள்ளங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உடனே காப்பாத்துறதுக்கு. இப்ப வந்து 100 நேயர் இவரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க.
2: வணக்கம். நம்மளை காப்பாத்துறதுக்கு வந்திருக்காங்க. வணக்கம்.
0: நம்மளனா உங்களுக்கு
2: கேள்வி. வணக்கம். யார் இங்க இருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சொல்லுங்க ஐயா. அதாவது ஒருத்தர் 10 அடி ஆழத்துல குதிச்சிட்டாருன்னே வச்சுக்கோங்க சரிங்களா. 3 அடி ஏறுனா 2 அடி சறுக்குது. அப்ப எத்தனை அடி ஏறிப்பாரு? முத நாள்
3: 1 அடிதான்
2: ஏறிப்பாரு. அப்படியே ஏறுனா மொத்தமா 10 அடியே எத்தனை நாள்ல ஏறிப்பாரு? அவ்வளவுதான் கேள்வி.
3: 10 நாள்
2: தாமா. இது கூட உனக்கு தெரியாதாமா, போமா வீட்டு அப்படின்ற மாதிரி. பரவாயில்லைங்க ஐயா. அதாவது பாத்தீங்கன்னாக்க, 2 கேள்விகளுக்கும் யாராச்சும் ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா. நம்ம தலைவலி மாத்திரம் முதல்ல முடிப்போம், ஏன்னா எல்லாருக்கும் பயங்கர தலைவலியில இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, எல்லாத்துலயும் பாதி பாதியா உடைச்சோன்னா அரை அரை மாத்திரம் வந்துடும். 2 அரை மாத்திரைகளை எடுத்து போட்டோம்னாவே வேலை முடிஞ்சிரும். ஆமா சரிங்களா.
0: நாங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தடவளையும் தாங்கிக்குவோம். நாங்க இப்படி எல்லாம் குழப்பமா நாங்க வந்து
2: அப்படி அப்படி ஒரு மாத்திரை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றீங்க.
0: நீங்க நல்லா ஏமாத்துறீங்க.
2: ஏமாத்திர ஏறாம் அப்படின்ற மாதிரி இருக்கா?
0: அந்த கதைய பஞ்சதந்திர கதையா போயிருச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு
2: இன்னும் ஒரே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? எப்படி சொல்றீங்க? இல்லம்மா முடியாதுமா அப்படின்றீங்களா?
0: இணைப்புல இப்போதைக்கு யாரும் வர்ற மாதிரி தெரியல.
2: கீழ இருந்து யாராச்சும் காப்பாத்துவாங்களான்னு காத்துட்டு இருப்போம்.
0: ஒரு விளம்பர இடைவேளையை கொடுப்போம். அந்த கேப்ல யாராவது நேயர்கள் வந்தா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
7: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: ஆர் நகர்ல இருந்து.
1: சொல்லுங்க சரஸ்வதி, என்ன பதிலா இருக்கும்?
0: 8வது நாள் ஏறிடுவாங்க.
1: சிறப்பு எப்படின்னு விளக்க முடியுங்களா?
0: ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அடி தான், ஏன்னா 3 அடி ஏறினா 2 அடி
1: ஆமா.
0: சறுக்குறாங்க. சோ அப்ப 7 நாளுக்கு 7 அடி ஏறிடுவாங்க. 8வது நாள் ஏறப்ப 3 அடி
1: மூணு
0: ஏறப்ப
1: அடி
0: டாப்
1: ஏறு
0: வந்துடும்.
1: தப்புன்னு புடுக்க புடிச்சு போயிட வேண்டியதுதான். மறுபடியும் எதுக்கு சாதிச்சிடலாம்? அடி தூள் சிறப்புங்க.
2: நீங்க ஜெயிச்சிட்டீங்கம்மா, நிறைவான நேரா வந்து
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: காப்பாத்திட்டீங்க குழிக்குள்ள இருந்த வர.
1: நல்லதுங்க, நல்லவேளை அவர் பசி மயக்கத்துல இருக்கிறவங்களை காப்பாத்திட்டாங்களே அப்படின்ற மகிழ்ச்சியோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் வந்து பங்கேற்று நல்ல முயற்சி பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து என்னன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபன் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு ஐயோ எனக்கு நல்ல பதில்
2: கிடையாது,
1: ஆமா எனக்கு நான் பதில் சொல்லலையே அப்படின்னு வருத்தமே படாதீங்க. நம்ம வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான், அவ்வளவுதான். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: வணக்கம், திருச்சிராப்பள்ளி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு புறப்படுகிறார். ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள செல்லுலார் சிறை தேசிய நினைவிடத்திற்கு செல்லும் அவர் அங்குள்ள தியாகிகள் தூணில் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து தனது பயணத்தின் 2வது நாளில் நமது தேசிய கொடியை ஏற்றி ஹர்கர் திரங்கா அபியான் இயக்கத்தில் பங்கேற்கிறார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக் கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை மேல்நிலைப் பள்ளி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் அளவுகோள்களின்படி மட்டுமே நடைபெற வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கால்நடை மருத்துவ கல்வியை அனைவரும் சமமாக பெறுவதை உறுதி செய்யுமாறும் கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பின்னணியை கொண்ட மாணவர்களை பாதுகாக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மதுரையில் நடைபெற்று வரும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்க திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து திருமங்கலம், மேலக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார். நாமக்கல் ராசிபுரம் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன், பிரிட்டனின் நீல் இணையை இன்று இரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

மாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனிசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தெவிடாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: ராஜாவின் இசையமைப்பில் வாலியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுந்தரராஜன், மின்மினி ஆகியோர் பாடிய பாடல் கேட்டீர்கள். திருமதி பழனிசாமி திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றலிகளில் கவிதை தேன்றலாய், இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எண்ணமெல்லாம் நீயாக வண்ண உலகில் நான்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், DRM எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: பொன்மாலை மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. இந்திய நாகரிகத்தில் பல நூற்றாண்டுகளாக கைத்தறி ஒருங்கிணைந்த கலாச்சாரமாக இருந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் நெசவு கலைஞர்களுக்கு 2025 ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி பேசிய அவர், வடிவமைப்பாளர்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் இந்திய கைத்தறியை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என கேட்டுக் கொண்டாா். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளுக்கு புறப்படுகிறார். ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள செல்லுலார் சிறை தேசிய நினைவிடத்திற்கு செல்லும் அவர் அங்குள்ள தியாகிகள் தூணில் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து தனது பயணத்தின் 2வது நாளில் நமது தேசிய கொடியை ஏற்றி ஹர்கர் திரங்கா அபியான் இயக்கத்தில் பங்கேற்கிறார். கால்நடை மருத்துவ அறிவியல் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை மேல்நிலைப் பள்ளி தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் அளவுகோள்களின்படி மட்டுமே நடைபெற வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கால்நடை மருத்துவக் கல்வியை அனைவரும் சமமாக பெறுவதை உறுதி செய்யுமாறும், கிராமப்புற மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பின்னணியை கொண்ட மாணவர்களை பாதுகாக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஆட்டோமொபைல் தொழில் பிரிவில் கடந்த ஆண்டு பயிற்சி பெற்ற பட்டதாரிகளை வேலைவாய்ப்பிற்காக ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பும் திட்டம் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. மாநிலத்தில் உள்ள 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் நேரடி மாணவர் சேர்க்கை வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அரியலூரில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை விழாவையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் இவ்விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். கனடாவில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யோகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன், பிரிட்டனின் நீல் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

லட்சியம் இருந்தால் முயற்சி வரும், முயற்சி செய்தால் வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் வெற்றி நம்மை தானாக தேடி வரும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமா தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் விடுபட்ட மற்றும் புதிய தூய்மை பணியாளர்களை உறுப்பினர்களா நல வாரியத்தில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நன்னிலம் மற்றும் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் வரும் 16 தேதி மன்னார்குடி வலங்கைமான் மற்றும் முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திலும் நடைபெற இருக்கு காலை 10 மணி அளவில்.

0: சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. உலகத்துல எல்லாருக்கும் புரியுற பாஷை ஒண்ணு இருக்கு,
1: அது சாப்பாடு தானே.
2: ஐயோ ஆரம்பிச்சுட்டாண்டா, இவையும் செய்யுமே தாங்க முடியாதப்பா.
1: அப்படி நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமானது தானா? இதுக்கான விடையோட இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
3: நீரிழிவு நோய் என்பது நமது உடலின் இரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் ஒரு நிலையாகும். இன்சுலின் குறைபாடு அல்லது இன்சுலின் சரியான செயல்படாததால் அது ஏற்படுகிறது. உடல் பருமன், உடல் பயிற்சி இல்லாமை, மரபியல் காரணிகள், தவறான உணவு பழக்க வழக்கங்கள் இதற்கு காரணமாகின்றன. இந்த நோயாளிகள் சர்க்கரை பானங்கள், இனிப்பு போன்றவற்றை தவிர்த்து முழு தானியங்கள், காய்கறிகள், பருப்புகள், மீன், நட் விதைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இரத்த அழுத்தம் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் உயர் இரத்த அழுத்தம் என்கின்றோம். அதிக உப்பு, மன அழுத்தம், உடல் பருமன் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகள் இதற்கு காரணமாக இருக்கலாம். உப்பு சத்து அதிகமான உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் டின்னில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, குறைந்த கொழுப்புள்ள பால் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடலில் அதிகப்படியான கொழுப்புகள் சேர்வதே உடல் பருமன் ஆகும். அதிக கலோரி உணவுகள், உடற்பயிற்சி இல்லாமை, வாழ்க்கை முறை காரணிகள் இதற்கு வழிவகுக்கின்றன. உடல் பருமன், நீரழிவு, இதய நோய், உயர்ந்த இரத்த அழுத்தம் போன்ற நோய்களின் ஆபத்தை அதிகரிக்கிறது. எனவே பழங்கள், வால்நட்ஸ், பாதாம் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரலில் ஏற்படுத்தும் அழற்சி நோயாகும். இது வைரஸ் தொற்று காரணமாக ஏற்படுகிறது. கல்லீரலை பாதுகாக்க குறைந்த கொழுப்பு உணவுகள், போதிய திரவங்கள் மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீண்டகால சிறுநீரக நோய்கள். சிறுநீரகத்தில் மெதுவாக தங்கள் செயல்திறனை இழக்கும் நிலையே இந்த நோயாகும். நீரழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் முக்கிய காரணிகளாகும். பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிகமுள்ள உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். முட்டைக்கோஸ், பூண்டு, வெங்காயம் போன்றவற்றை மருத்துவர் ஆலோசனையின்படி எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்டியோபரோசிஸ், எலும்பு மெலிதல் நோய். எலும்புகளின் அடர்த்தி குறைந்து அவை எளிதில் உடையக்கூடிய நிலையே ஆஸ்டியோபரோசிஸ் ஆகும். கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாடு முக்கிய காரணங்களாகும். கார்பனேட்டட் பானங்கள், அதிக சோடியம் உள்ள உணவுகளை தவிர்த்து பால், பாதாம், கீரை வகைகள் மற்றும் விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் டி

0: நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும். இது கால்சியம்மை அப்சர்வ் பண்றதற்கு உதவுகிறது. கவுட், உடலில் யூரிக் அமிலம் அதிகரித்து மூட்டுக்களில் படிவதால் ஏற்படும் வலி நிறைந்த நோயாகும். சிகப்பு இறைச்சி, மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். அதிகம் தண்ணீர் குடித்து முழு தானியங்கள் மற்றும் காய்கறிகள் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். இரைப்பை அமில நோய், வயிற்றில் உள்ள அமிலம் உணவு குழாயில் திரும்பி செல்லுவதால் ஏற்படும் பிரச்சனை இது. காரமான உணவு, காஃபி, சாக்லேட் மற்றும் மதுபானங்களை தவிர்க்க வேண்டும். ஓட்ஸ், பார்லி, வாழைப்பழம் மற்றும் குறைந்த கொழுப்பு உணவுகள் இந்த நோயை குறைப்பதற்கு உதவியாக இருக்கும். இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் காணப்படும் சிலருக்கு குறிப்பிட்ட உணவுகள் ஒற்றுக்கொள்ளாத உணவுகளை சேர்ப்பதனால் இதில் தூண்டப்படுகிறது. இதை குறைப்பதற்கு வாழைப்பழம், அரிசி, ஓட்ஸ் மற்றும் எளிதில் செரிமானமாகும் உணவுகள் பரிந்துரைக்கப்படுகிறது.
1: ஆரோக்கிய வாழ்விற்காக என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும்னு இன்னைக்கு உணவி மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷெரீன் அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். தமிழ்நாடு பழங்குடியினர் நலவாரியம், நரிக்குறவர் நலவாரியம், புதுரை வன்னார் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை, சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட சேவைகளுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை மண்மங்கலம் அரவக்குறிச்சி தாந்துணி வட்டாட்சியர் அலுவலகத்திலும், வரும் 16ஆம் தேதி பரமத்தி புகழூர் தாந்துணி மண்மங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் நடைபெற இருக்குது. அசல் ஆவணங்கள் இல்லாதவங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆவணங்கள் கைபேசியோடு கலந்து கொண்டு பயன்பெறலாம் என கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
2: சாத்தியம் நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு

0: எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவக் குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம் தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பத்தின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போறது இல்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் ஒதுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்.
0: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில்

0: இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் ஷியாமலா.
1: காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்ததும், தமிழகத்திற்கு உரிய நிதிப்பகிர்வினை உறுதி செய்ய வலியுறுத்தி நிதியமைச்சர் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானமும், பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றின் மீது நடைபெற்ற பொது விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த முக்கிய பிரமுகர்களான பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மறைந்த பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகளை குறிப்பிட்டு, இவர்களை இழந்து வருந்தும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் துறை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். பேரவையின் முன்னாள் உறுப்பினர் போடி சுருளிவேல் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காத்தனர். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கு மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து மாநில அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியும் ஏன் அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடவில்லை என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று, ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இந்த அரசுக்கு இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததையும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி, மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டு மேலும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். சட்டப்படியாக இந்த பிரச்சினையை அணுகுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் ஒருமுறை பெங்களூரு சென்று பேசி பார்க்கலாம் என்று தாம் முயற்சி மேற்கொண்டதையும், இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் தாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் இன்றைய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று தாம் நினைத்ததாகவும், இந்த முயற்சியால் ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் என்ன செய்வது என்று சிலர் கேட்டதாகவும், அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், பாட்டாளி

மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தில்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில்தான் கடந்த காலத்தில் சட்டரீதியான முயற்சியை முந்தைய அரசுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், சட்டரீதியான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆணையத்தின் தீர்ப்பு என எதையும் மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் நிலையில் அவர்களோடு பேசலாம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். ஆனால் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்ட இந்த நாளில் பேசுவது உகந்ததாக இருக்காது, இன்னொரு நாள் பேசலாம் என்று கூறியதால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் எடுத்த முயற்சியால்தான் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை 29/7/2026 முதல் 12/8/2026 வரையிலான காலகட்டத்தில் திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டதையும் அமைச்சர் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். தற்போது நமக்குரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால்தான் மீண்டும் ஆணையத்தை வலியுறுத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாததால்தான் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீரை பாசனத்திற்காக திறக்க முடியவில்லை என்று குறிப்பிட்ட திரு ஆனந்த், கடந்த காலங்களிலும் நீர் பற்றாக்குறை இருந்தபோது ஜூன் மாதத்திற்கு பதிலாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் கூட மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒருபோதும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும் சட்டரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காத நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியோடு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். பேரவையில் இன்று அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து மத்திய வரிப்பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும்போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதிப்பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய வரிப்பகிர்வுக்கான வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகளின் காரணமாக வரிப்பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டதுடன் இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, 50% அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதிப்பகிர்வு தேவை என்ற திருத்தத்தை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பாக கருத்து தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 1983ஆம் ஆண்டில் தாம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தன்னையும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வலம்புரி ஜான் அவர்களையும் அப்போது தில்லியில் நடைபெற்ற மத்திய மாநில உறவு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுப்பி வைத்ததை சுட்டிக்காட்டி அன்றிருந்த அதே நிலைமைதான் இன்றளவும் தொடர்வதாக குறிப்பிட்டார். இருந்தபோதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் அரசு செயல்படுவதாகவும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமித்து கருத்து தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இன்றைய பேரவை விவாதத்தின்போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பல உறுப்பினர்களின் பேச்சுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வினோத் அடிக்கடி இடைமறித்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனா்.
பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கார்த்திகேயன், திரு மார்க்கண்டேயன், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு திலீபன் ஜெய்சங்கர், தாவேகா உறுப்பினர்

0: திரு விஜயசரவணன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜமால் முகமது யூனஸ், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் ஷியாமலா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் ஊராட்சி ஒன்றியம் ரங்கப்பநாயக்கன் பாளையம் ஊராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீடுகள் தோறும் சென்று வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கடங்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை மாவட்ட ஆட்சியர் திரு லி மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கோனூர் ஊராட்சி கந்தம்பாளையம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30 நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ் டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் ஏஐ செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1 நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லி மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின்

0: நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்தினம் இதுகுறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில்லூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 நாட்கள் வல்வில்லூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 நாட்களாக கொல்லிமலையில் வல்வில்லூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரிய அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 ஆண்டுக்கு முன்னர் 387 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 1,39,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்

வாக்காளர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன.

0: இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணத்திலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம், நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று வறட்சி கால பூச்சி மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள். தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் அண்ணாதுரை அவர்கள் வழங்கும் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த தின உரை ஆகியவை கேட்கலாம். முதலில் நீங்க லீமா தானா?
2: என்ன புதுசா நீங்க வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு ஒரே தட்டுல ஒரே நேரத்துல 10 பேர் சாப்பிட்டதெல்லாம் மறந்துட்டியா?
0: அது இல்லங்க.
2: நீங்க இப்ப பாரு மறுபடியும் என்ன இப்படி பேசுறது.
0: சரி, நீ எங்கவோ டெல்லி போன, லண்டன் போன, பெரிய ஆளா இருக்க அப்படின்லாம் கேள்விப்பட்டனா? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல, கோச்சுக்காத.
2: அட, இங்க பாரு பூங்கொடி, என்னை விட நீ தான் பெரிய பெரிய ஆளு தெரியுமா?
0: எப்படி எப்படி சொல்ற?
2: அட, ஆமாங்கறேன். உன் தோட்டத்தை பாரு, ஒரு பக்கம் தென்னை, மறுபக்கம் வாழை, மஞ்சள், வெங்காயம்னு அசத்துறப்போ.
0: ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பொறப்புல இருந்தே இதுதான் எங்க குல தொழிலு, அத நான் முறையா செய்யாம இருந்தா எப்படி?
2: அதனாலதான் சொன்னேன் நீ பெரிய ஆளுன்னு.
0: ஆமா லீமா, நாங்க சேத்துல காலை வச்சு வேலை செஞ்சாதான் எல்லாரும் சாப்பிடறதுக்கு தட்டுக்கு சாப்பாடு வரும்.
2: ஆமாமா, அது வேணும்னா 100% உண்மைதான். ஆனா நானும் தான் 1.5 வருஷமா விவசாயம் பண்றேன், ஒன்னும் மிச்சமீதி இல்ல. என்னவோ எல்நினோவா அப்படி இப்படின்னு பயிர்கள்லாம் ஒரே பூச்சி நோய்தான்.
0: என்னது, நீயே வேளாண்மைக்கு வந்துட்டியா?
2: அட, ஆமாங்கறேன், நம்ப மாட்டியா?
0: சரி சரி, அப்ப ஒரு அரை மணி நேரம் மட்டும் இத கேள, உன் வெள்ளாமையே வேற லெவலுக்கு மாறிடும்.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளுக்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பூச்சி, அதுக்கான வரக்கூடிய மேலாண்மை, இதுதான் ஒரு பெரிய சவால். ஏன்னா அதிக செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது அந்த பூச்சி மேலாண்மை பண்ணுறதுல தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா அதுக்கு வாங்கக்கூடிய அந்த ரசாயன பூச்சிகளிலும் அதுக்கான விலையும் தான் அவங்களோட அந்த ஒட்டுமொத்த பயிர் உற்பத்திக்கான மொத்த செலவையுமே நிர்ணயிக்குது. 1 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அந்த 1 ரூபாயில் கிட்டத்தட்ட 50 பைசா 60 பைசாக்கு மேலே அவங்களுக்கு பூச்சிக்கொல்லிகளுக்கு மேலேயே செலவாகுது. அப்படி இருக்கும்பொழுது புதிதாக வந்து இந்த காலசூழல் மாற்றம், எல்நினோன்னு சொல்ல

0: இந்த வருஷம் வந்து எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோவாக இருக்கலாம், அதனால ஒரு பெரிய அளவுக்கு வறட்சி ஏற்படலாம் அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் சொல்லப்படுது. அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஆங்காங்கே எடுக்கப்பட்டு இருக்கு. விவசாயிகள் என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான பயிர்கள் போடலாம், அதற்கான நடவடிக்கைகள் என்ன, இதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அந்தந்த பகுதியில் இருக்கிற வேளாண்மை அறிவியல் நிலையங்களும் சரி, வேளாண்மை துறையும் சரி, மாவட்ட நிர்வாகங்களும் சரி, விவசாயிகள்ட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில விவசாயிகள் இப்ப இந்த மாதிரியான ஒரு வறட்சியை நம்ம வந்து எதிர்கொள்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தா அது வந்து பூச்சி நிர்வாகத்துல என்ன மாதிரியான நமக்கு பாதிப்புகள் உண்டாக்கலாம், பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கலாம், அது எதிர்கொள்வதற்கு என்ன சரியான முறையா இருக்கும் அப்படின்ற தகவல் எல்லாம் சொல்றதுக்கு நம்ம கூட சேலத்துல இருக்க சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலையத்தோட பூச்சிகள் துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் ரவி வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: இப்ப இந்த எல்னினோன்னு ஒண்ணு சொல்றோங்க சார், இந்த எல்னினோ அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை வந்து நம்ம பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தும் அப்படின்னா என்ன, அதை பத்தி ஒரு அடிப்படை தகவல்கள் கொஞ்சம் சொல்லுங்களா.
1: சார் இந்த எல்னினோ அப்படின்றது ஒரு பருவநிலை மாற்றம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய அந்த கடலுடைய மேற்பரப்புல நிலவக்கூடிய வெப்பநிலை வந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக அதிகமாகுது. பொதுவாக இருக்கக்கூடிய வெப்பநிலையிலிருந்து கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்றதுனால வரக்கூடிய ஒரு காலநிலை மாற்றம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை காலத்துல வரக்கூடிய பருவமழை ஆரம்பிக்கிறது கொஞ்சம் தாமதமாகலாம் அல்லது குறைவான மழைப்பொழிவு இருக்கலாம். போன வருடம் பெய்த மழையில 40% வரை குறைவான மழை இருக்கலாம். பருவ காற்றினுடைய தொடக்கம் கொஞ்சம் தாமதமாகலாம். இதனால நமக்கு வந்து ஏற்படக்கூடிய மழைப்பொழிவில் ஏற்கக்கூடிய மாற்றம், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய வெப்பநிலை, பொதுவாக இருக்கக்கூடிய வெப்பநிலையிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகப்படுறது தான் எல்னினோ உடைய தாக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நமக்கு பருவமழை சரியான நேரத்தில் பெய்யாததுனால நம்ம விதைப்பு வந்து சரியான நேரத்துல பண்ண முடியாது. பருவமழை பொய்த்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நமக்கு வந்து பயிர் சாகுபடி பரப்பு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மழைப்பொழிவு வந்து குறைவாகும் போது நமக்கு ஒரு சில இடர்பாடுகள் வரும். அதாவது பயிர் விதைத்ததுக்கு அப்புறம் நடுவில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மழைப்பொழிவே இல்லை அப்படின்னாக்க வறட்சியால பயிரினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி அதனுடைய விளைச்சல் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான அதிக வெப்பநிலை உயர்வு, குறைந்த காற்றினுடைய ஈரப்பதம், மழைப்பொழிவு, இது எல்லாம் வந்து பயிரினுடைய வளர்ச்சியை குறைச்சி பயிர் வந்து எளிதாக பூச்சி நோய்க்கு இலக்காக கூடிய சூழல் இப்ப இருக்கு.
0: சரிங்க சார். அதாவது பருவமழை பொய்த்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் பரப்பளவு குறையும். அது இல்லாமல் இது வந்து இந்த பூச்சி தாக்குதல் உண்டாகிறதுக்கான காரணியாகவும் அமைது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ டெல்டா பகுதிகளில் பார்த்தா டெல்டா பகுதிகளுக்கான பயிர்கள் ஒரு மாதிரியாக இருக்குது, அது இல்லாமல் மானாவாரி பயிர்கள் கொஞ்சம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வருடத்திற்கான திட்டமிடலில் விவசாயிகள் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்குங்க சார், அதற்கு அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக எடுத்து வச்சுக்கலாங்க சார்.
1: பொதுவாக நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னாக்கா, நம்ம கிடைக்கக்கூடிய மழையை வந்து நம்ம வயல்லையே தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அதாவது ஆழமாக கோடை உழவு செய்யறது அப்படின்றோம். கோடை மழை பெஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துல உழவு சரியானபடி செஞ்சுருந்தாங்கன்னா மண்ணினுடைய ஈரப்பதத்தை வந்து சேமிச்சு வைக்க முடியும். இதனால நம்ம வறட்சி காலம் இடையில பயிருக்கு வளர்ச்சி பருவத்தில் வரக்கூடிய அந்த வறட்சி தாங்கக்கூடிய திறனை வந்து கொஞ்சம் மேம்படுத்தலாம் இந்த முறையில். பொதுவாக பூச்சி நோய் கட்டுப்பாடு அந்த நோக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, வறட்சி சமயத்தில் பயிரோட வளர்ச்சி வந்து சரியா இல்லாதனால பூச்சி தாக்குதலுக்கு எளிதாக உட்படும்.
0: வறட்சி இருக்கிறனால பூச்சிகளோட எண்ணிக்கை எப்படி அதிகமாக?
1: வறட்சி அப்படின் போது மண்ணில் ஈரப்பதம் குறைவா இருக்கும், செடி வந்து நல்ல வாலிப்பாகவோ ஆரோக்கியமாக வளர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. அந்த சமயங்களில் முக்கியமாக சாறு உறிஞ்சிற பூச்சிகள், அதுக்கப்புறமா செம்பேன்கள், அந்த இரண்டு, ஒன்று வந்து பார்த்தோம்னா பூச்சி இனத்தை சேர்ந்தது, இன்னொன்று வந்து பயிர் சிலந்தி இனத்தை சேர்ந்தது, இது ரெண்டும் வந்து அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு நமக்கு வெப்பநிலை கிடைக்குதோ அதை பொறுத்து அந்த பூச்சியினுடைய வளரும் நாட்கள் வந்து குறைந்து தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்த தலைமுறைகள் வந்து உருவாகிட்டே இருக்கும். பொதுவாக தற்போதைய நல்ல மழை பெஞ்சது அப்படின்னாக்க சார் உறிஞ்சிட போச்சு. உதாரணத்துக்கு அஸ்வினி 10 நாள் 12 நாள்ல வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வறட்சி காலங்களில் வெப்பநிலை அதிகமரிக்கும் போது காற்றுல ஈரப்பதம் குறையும் போது உங்களுக்கு 7 லிருந்து 11 நாளுக்குள்ள அல்லது 10 நாளுக்குள்ள அடுத்த தலைமுறைக்கு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பயிர் எளிதாக

0: பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அந்த பயிர் உள்ள தாக்குதல் வந்து அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகபட்ச வெப்பநிலை அதே மாதிரி குறைந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைவு, இது ரெண்டும் இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் பயிர் சிலந்திகளினுடைய இனப்பெருக்கத்தை வந்து அதிகரிக்கும். அதனால தான் வந்து எல்நிலா காலத்தில் முக்கியமாக தென்மேற்கு பருவமழை சார்ந்து பயிரிடப்படக்கூடிய காரி பருவம் சொல்கிறோம், அல்லது ஆடிப்பட்டம் அல்லது வைகாசி பட்டம் தற்போது இப்போ நிலவி வரக்கூடிய இதில் இதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால நம்ம பயிர்களை வந்து சரியான முறையில் கண்காணிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளுடைய தாக்கத்திலிருந்து நம்ம எளிதில் வந்து தப்பிக்கலாம்.
1: சரிங்க சார், இப்போ குறிப்பாக நம்ம ஆடிப்பட்டம் அப்படின்னு பேசும்போது தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான பட்டமாக தான் பார்க்குறோம். எல்லா பயிர்களுக்கும் முக்கியமான பட்டமாக இருந்தாலும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டக்கலை பயிர்கள் பெருமளவுக்கு காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்வாங்க. குறிப்பாக இந்த காய்கறி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒரு குறுகிய கால பயிரே போடுறாங்க, உடனே அவங்களுக்கு அது அறுவடை எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. ஏற்கனவே பொதுவாக ஒரு எண்ணம் என்ன அப்படின்னாலே இந்த மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லிகள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார்ட்டையும் இருக்குது, அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. அப்போ இந்த வருஷம் இந்த மாதிரியான பூச்சி தாக்குதல் அதிகமாகவே இருக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் அவங்க எப்படி வந்து காய்கறி பயிர்கள் குறிப்பாக அவங்க சாகுபடி செய்கிறதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா தாக்குதலை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாக தோட்டக்கலை பயிர் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகளினுடைய கண்காணிப்பு ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து முதல் படி அந்த பூச்சிகள் மேலாண்மையில். நம்ம காய்கறி பயிர் சாகுபடி செய்கிறோம், கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இந்த மாதிரியான பயிர்கள் வந்து சாகுபடி செய்யும்போது வரப்பு பயிராக இரண்டு வரிசையில் நெருக்கமாக சோளம் அல்லது மக்காச்சோளம் வரப்பு பயிராக சாகுபடி பண்ணும்போது சாறு உறிஞ்ச பூச்சிகளுடைய தாய் பூச்சிகள் அதே மாதிரி பயிர் சிலந்திகள் வந்து நம்ம பயிரை தாக்காம வரப்பு பயிர்லயே தடப்பட்டு பாதிப்பு குறைவா இருக்கும். இது வந்து ஒரு எளிய முறை செய்யலாம். அடுத்ததா வந்து என்னன்னாக்கா இந்த ஒட்டும் பொறிகள், இந்த ஒட்டும் பொறிகள்ல மஞ்சள் ஒட்டும் பொறி, வெள்ளையி, அஸ்வினி பூச்சியினுடைய தாய் பூச்சிகள் பறக்கிற நிலையில இருக்கக்கூடிய பூச்சிகளை எளிதில் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் உதவுது. அதே மாதிரி தத்து பூச்சிகள், பச்சை தத்து பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சியும் கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் ஒட்டும் பொறிகள் பயன்படுது. அதே மாதிரி இலைப்பேன் முக்கியமான பிரச்சனை மிளகாயில, மிளகாயில இலைப்பேனை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் வெள்ளை நிற ஒட்டு பொறிகளும் நீல வண்ண ஒட்டும் பொறிகளும் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 10 என்ற வேதத்துல பயன்படுத்தலாம். 10 தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு இல்லை, கிடைக்கக்கூடிய பொருட்களுக்கு வச்சு பழைய பெயிண்ட் டப்பாக்கள்ல வந்து இந்த மாதிரி நீல வண்ணம் அல்லது மஞ்சள் வண்ணம் அல்லது வெள்ளை வண்ண பூச்சிகளை பயன்படுத்தி அதன் மேல வந்து ஒட்டும் தன்மை கொண்ட விளக்கெண்ணெய் அல்லது கிரீஸ் தடவி பயிரோட உயரத்துக்கு தகுந்தாற் போல வைக்கணும். அடுத்ததா வந்து என்ன அப்படின்னாக்க பயிர் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா வளர்றதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும். அது வந்து நிறைய விவசாயிகள் பண்றதுல காய்கறி பயிர்களுக்கான நுண்ணொட்டு சத்துக்களே வந்து பாத்தீங்கன்னா நமது தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூர் மூலமா அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் வந்து உற்பத்தி செஞ்சு தராங்க. அது
1: எத்தனாவது நாள் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சார்?
0: பயிர் நடவு செஞ்சு 30 நாள்ல இதை வந்து தெளிக்கலாம். இந்த மாதிரி தெளிக்கும் போது பயிர் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஆரோக்கியமான பயிராக இருந்தது அப்படின்னாக்கா சாறு முறிஞ்சிற பூச்சிகளினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகாது. இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி நம்ம நுண்ணுயிர் உரங்கள் பயன்படுத்தணும். நமக்கு வந்து அசோஸ்பயர்லாம் பாஸ்போ பாக்டீரியா அப்படின்ற நுண்ணுயிர்கள் இருக்கு. அதே மாதிரி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாஸ் அப்படின்ற சாம்பல் சத்த கரைச்சு தரக்கூடிய ஒரு பாக்டீரியம் வந்து இருக்கு. நடவு செஞ்சதுக்கு பின்பக்கம் கூட நம்ம வந்து ஒரு 30 நாளுக்கு அப்புறம் கூட குப்பையரோட கலந்து இதை போடலாம். இந்த அசோஸ்பயர்லாம் பாஸ்போ பாக்டீரியா வந்து நம்ம நடவு செய்யறதுக்கு முன்னாடி குப்பையரோட கலந்து வயலுக்குள்ள போட்டோம்னா மண்ணுல இருக்கக்கூடிய சத்தை வந்து கரைச்சி தரும். அப்ப வந்து அந்த சத்தை எடுத்துட்டு வளரும் போது
1: பொட்டாஷ் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படிங்கறது நம்ம மண்ணில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொட்டாஷ் சத்தை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்களாங்க சார்?
0: ஆமா, ஏற்கனவே இருக்கு கரையற நிலையில மாத்தி பயிர் எடுத்துக்க தகுந்த அளவுக்கு தரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சாம்பல் சத்து நல்லா கிடைச்சது அப்படின்னாக்க அது வந்து பயிருக்கு பூச்சிகளினுடைய தாக்குதலை குறைக்கக்கூடிய திறன் இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து பயிரினுடைய தண்டு பகுதி, இலைப்பகுதி, அதனுடைய செல் அப்படின்னா திசு வந்து நல்ல கடினமாயிடும். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த சாறு உறிஞ்சிற பூச்சி அதுல இருந்து சாறு உரியறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கிறதுனால இதனுடைய பெருக்கம் வந்து குறைவா இருக்கும். வறட்சி காரங்கள் மட்டும் இல்ல, நல்ல மழை பொழியும் சமயங்களில் கூட நுண்ணுயிர் உரங்கள், அதே மாதிரி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள், அது கரைச்சி தரக்கூடிய பாக்டீரியங்கள், ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியான்னு ஒன்று இருக்கு, அதாவது துத்தநாக சத்தை

0: உயிருக்கு கிடைக்கக்கூடிய வகையில செய்யக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த துத்தநாக சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் சரியான அளவுல வந்து நமக்கு கிடைச்சதுனாவே பயிர் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அங்க சாறு உறிஞ்ச பூச்சிகளுடைய எண்ணிக்கை வந்து பெருகாது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.
2: உங்கடி, ரொம்ப நாள் கழிச்சு உன்ன பார்த்தாலும் உருப்படி ஆவறதுக்கு வழி காட்டியிருக்க.
3: இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லையம்மா, இந்த தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கால தாமதமாகும்னு சார் சொல்றாங்க. அப்புறம் இந்த சாறு உறிஞ்சி பூச்சி அதோட தாக்கம் அதிகமா இருக்குமா? ஒட்டும் பொறி வைக்கணும், பயிர் சலந்திய கட்டுப்படுத்துறதுக்கு தினமும் வயல போய் பாக்கணுமா? கேட்டியா
2: பூங்கொடி? போதும் பூங்கொடி போதும், இதெல்லாம் பண்ணாதனாலதான் என்னோட பயிரெல்லாம் இன்னைக்கு பூச்சியா போச்சு.
3: அப்படிலாம் ஒண்ணும் வருத்தப்படாதல்லீமா, இனிமேலு எல்லாம் சரியாயிரும். அனுபவம் தான் வேளாண் தொழில அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி சாரு இன்னும் பேசுவாரு, அதையும் கேளேன்.
0: மானாவாரி பயிர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சோளம், மக்காச்சோளம், நிலக்கடலை, பயிர் வகை பயிர்களில் பச்சை பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு அதிகமாக சாகுபடி செய்வாங்க. அதே மாதிரி ஆமணக்கு வந்து ஒரு நல்ல மானாவாரி பயிராக இருக்குது. இந்த மாதிரி பயிர்களில் நமக்கு வந்து பொதுவாக நல்ல பருவமழை பெய்யக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை தவிர இந்த மாதிரி வறட்சி நிலையில் வரக்கூடிய பூச்சிகளினுடைய இது வந்து மாறும், தாக்குதல் வந்து மாறும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ சோளம், கம்பு அந்த மாதிரி பயிரை எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு வந்து செம்பேன் சிலந்தி அப்படின்னு, செம்பான் சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விவசாய மக்கள்கிட்ட சூற அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்லாம் இது வந்து என்னன்னாக்கா, இலையினுடைய மேற்பரப்புல அடிப்பரப்புல இருந்துட்டு பயிர் சிலந்திகள் வந்து பச்சத்தை சுரண்டி சாப்பிட்றதுனால பயிரினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும். பொதுவாக வறட்சி நிலவக்கூடிய சமயங்களில், நீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய நேரங்களில் செம்பேன் சிலந்தியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே கண்கூடாக பார்த்துருப்போம், பயிர் சிலந்தி வந்து பார்த்தோம்னா இப்போ எல்நிலை காலத்தில் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த சமயங்களில் மருந்து தெளிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு சாம்பலில் வந்து நல்ல மெல்லிய துணியில் உள்ளே கட்டிட்டு மேலே வந்து தெளிக்கணும். காலை நேரத்தில் வந்து எந்த செடியோ அல்லது எந்த பக்கத்துல இருக்கோ அங்க மட்டும் தெளிச்சாவே போதும், செம்பேன் சிலந்தி வந்து கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். பொதுவா வந்து என்னன்னா, அடுப்பு சாம்பல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அடுப்பு சாம்பலை காசி துண்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம வேட்டி துணியில கொட்டிட்டு அப்படியே உதறிட்டு வரணும் நல்ல டைட்டா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கறி துண்டு அந்த மாதிரி இருந்ததுனாலும் வெளியில வராது, மெல்லிய துகளா இருக்கக்கூடிய சாம்பல் மட்டும் விழும். அப்ப வந்து இந்த செம்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயிர் சிலந்தி வந்து இறந்து போயிடும். முதல் நிலை என்ன அப்படின்னா, நம்ம பயிரை வந்து நல்ல நிலையில இருக்கா இல்லையான்னு கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்போதான் இந்த பெருக்கத்தை வந்து தடை பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே எந்த இடத்துல தாக்கம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தெளிச்சா போதும். மற்ற பொதுவா இருக்கக்கூடிய பருவ காலம் மாதிரி இந்த சமயத்துல 10 நாளுக்கு ஒரு தரம் வயலுக்கு போய் பாக்குறது, 15 நாளுக்கு ஒரு தரம் வயலுக்கு போய் பாக்குறது அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா 3 நாளைக்கு ஒரு தரம் வயலை சுத்தி நல்லா பார்க்கணும். அப்பதான் இந்த பூச்சியினுடைய தாக்குதல் இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி இருந்ததுன்னா எங்க இருக்கோ அந்த இடத்துலயே அந்த பூச்சிகளுடைய கட்டுப்படுத்துறது தான் சால சிறந்தது.
4: சரிங்க சார். அதே மாதிரி இப்போ டெல்டா பகுதியில பொறுத்த வரைக்கும் ஒரு சில பயிர்கள் நமக்கு மாறும், வழக்கமா போட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி நெல் வந்து போட்டுட்டு இருக்காங்க, பரப்பு குறைந்தா கூட இன்னும் நெல் வந்து செயலெல்லாம் போடப்பட்டு தான் இருக்கு. அதே மாதிரி வாழையும் நமக்கு அந்த பகுதியில இருந்துட்டு தான் இருக்கு. இந்த பயிர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான தாக்குதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதற்கு விவசாயிகள் என்ன செய்யலாங்க சார்? அவங்களோட இப்ப செஞ்சிட்டு இருக்கிற பூச்சி மேலாண்மையோட வேற ஏதாவது கூடுதல் கவனம் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: பொதுவாக நமக்கு குறுவை சாகுபடி வந்து டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல நிறைய மாவட்டங்களில் வந்து கார் குறுவை இரண்டு பருவத்திலையும் வந்து நெல் சாகுபடி செய்கிறாங்க. குறுகிய கால நெல் ரகங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ இந்த எல்நினோ காலத்தில் பொதுவாக வரக்கூடிய நெல்லில் தாக்கக்கூடிய பூச்சிகள் வந்து குறைவாக தான் வரும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லில் ஒரு சிலந்தி வருது, இலை சிலந்தி. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இலையினுடைய மேற்பரப்புல வந்து அப்படி உட்காந்துட்டு வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கும், பச்சையத்தை சுரண்டி சுரண்டி சாப்பிடும். இதனால பயிரினுடைய வளர்ச்சி வந்து தடைபடும். நம்ம பயிரை பார்த்தோம்னாவே சொல்லலாம், அந்த பயிரினுடைய இலையினுடைய மேற்பரப்புல வெள்ளை நிற புள்ளிகள் வந்து திட்டு திட்டா தெரியும். இந்த மாதிரி சமயத்துல பயிர் வளரல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி வந்து பயிர் சிலந்தி இருக்கா இல்லையான்னு பார்க்காம பயிரோட வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைச்சத்து தரக்கூடிய யூரியா வந்து அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.

அந்த மாதிரி யூரியா வந்து அதிகமா போட்டாங்க, பயிர் வளரணும்னு போட்டாங்க அப்படின்னாக்க இந்த எலை சிலந்தியினுடைய தாக்குதல் இன்னும் அதிகமாகும். அதனால நம்ம வயல்ல இறங்கி பார்க்கணும் பயிர் சிலந்தி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியா வந்து நம்ம பயிர் பாதுகாப்பு மருந்துகள் வந்து தெளிக்கலாம். இதுல என்ன தெளிக்கலாம் அப்படின்னாக்கா அசாடிராக்டின் அப்படின்னு சொல்ற ஒரு வேம்பு சார்ந்த மருந்து இருக்கு. இது 1500 PPM அப்படின்ற அளவில் கிடைக்குது. வணிக ரீதியில் 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி தெளிக்கலாம். அல்லது ப்ரொபார்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலந்தி கொல்லி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி தெளித்தோம் அப்படின்னாக்க பயிர் சிலந்தியினுடைய தாக்குதல் கட்டுப்பட்டு பயிர் நல்லா வளர ஆரம்பிக்கும். இதில் வந்து முக்கியமாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னாக்க, பொதுவாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இடுறதில்ல. நெல் நுண்ணூட்ட சத்து வந்து நமது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலமா வழங்கப்படுது. ஏக்கருக்கு 10 கிலோ குப்பையருடன் கலந்து போடலாம், அல்லது ஜிங்க்

0: அதே மாதிரி இலை சிலந்தி பாதிப்பு வந்து குறைவா இருக்கும்.
1: ஜிங்க் சாலுபேசிங் பாக்டீரியா இதுக்கும் பயன்படுமாங்க சார்?
0: இந்த பயிரில் நல்ல வேகமாக கிடைக்கணும் அப்படின்னாக்க ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்தை பயிருக்கு அருகில் கொண்டு வந்து தரக்கூடிய பாக்டீரியம் இருக்கு. அதுவும் நமது தமிழ்நாடு அரசால் வந்து மானிய விலையில் கொடுக்குறாங்க. அதையும் வாங்கி இது கூட சேர்த்து பயன்படுத்தலாம். அப்போ வந்து உங்கள் பயிர் நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பூச்சியினுடைய தாக்குதலும் குறைவாக இருக்கும். இப்போ என்னென்னா நெல்லை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால நெல் வயல்ல வந்து பாசம் வந்து படர்ந்துடும். பாசி படர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய விரிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி படர்ந்திருக்கும். நம்ம வளிமண்டலத்துக்கும் மண்ணுக்கும் இடையே வந்து காற்றோட்டம் வந்து இருக்காது. அதனால துத்தநாக சத்தை எடுத்துக்க முடியாது. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலத்தடி நீர்மட்டம் வந்து கீழே போனதுனால நம்ம நிலத்தடி நீர் வச்சுதான் நம்ம குறுவை சாகுபடி பண்றோம். அந்த இடங்கள்ல பாசி படர்தல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால தூர் வெடிக்காது. இது வந்து பூச்சியோட மிக மோசமான ஒரு நிலை. அப்ப வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த பாசானுடைய தாக்குதல் அதனுடைய தொல்லையை குறைக்கிறதுக்கு ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ காப்பர் சல்பேட் அதை வந்து ஒரு 50 கிலோ மணல்ல கலந்து தண்ணி குறைவா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு காப்பர் சல்பேட் மணல் கலவையை போட்டுட்டோம் வயலுக்குள்ள அப்படின்னாக்க இந்த காப்பர் சல்பேட் வந்து அந்த பாசான வந்து கொன்னுடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து பாய்ச்சணும். காப்பர் சல்பேட் போட்டு ஒரு 3 நாளுக்கு வந்து தண்ணி வந்து நிறுத்தக்கூடாது வயலுக்குள்ள. அப்போ அந்த பாசம் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் எளிய முறையில் இதை கட்டுப்படுத்தலாம். இது வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு சாத்தியம். ஒரு சில விவசாயிகள் வந்து நான் செம்மை நெல் சாகுபடி செய்கிறேன் அப்படின்னாக்க நீர் நிறைய நீர் கட்டு நிறைய வரும் நெல் கட்டு அந்த முறையில் செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோணா விடுற மூலமா பாசான வந்து அகட்டலாம். நல்ல ஓட்டணும் அப்படின்னாக்க இந்த பாசான் வந்து அடிபட்டு இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப இந்த செம்மை நெல் சாகுபடி முறையில சாகுபடி செய்யும் போது அதாவது நீர் மறைய நீர்கட்டு அப்படின்ற நுட்பத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த பாசானுடைய தாக்குதல் வந்து குறைவா இருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து குறைஞ்ச தண்ணீர்ல நம்ம நிறைவான மகசூல் பெற முடியும்.
1: சரிங்க சார். அடுத்தது வாழையில என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் இருக்கலாம், அதற்கு என்ன சரியான முறையில அவங்க திட்டமிடுறதுல என்னென்ன விஷயங்கள் அவங்க கவனத்துல வச்சுக்கணும் அதிக சொல்லு.
0: இப்போ வாழையை பொறுத்த வரைக்கும் திருச்சி கரூர் மாவட்டத்தில் வந்து நிறைய வாழை இருக்குது. இப்போ வந்து அந்த குலை ஈனும் பருவத்தில் ஒரு சில இடங்களில் இருக்குது. இதில் இந்த வாழையை பொறுத்த வரைக்கும் வாழை தாரில் வந்து தாக்கக்கூடிய ஒரு கள்ளிப்பூச்சி அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய மாவு பூச்சி இருக்குங்க. இந்த மாவு பூச்சியினுடைய தாக்குதல் இருக்குது. அது வந்து அந்த தாரினுடைய தரத்தை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லினோ வறட்சி சமயத்துல இது வந்து அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்காணிப்பு தான் ரொம்ப முக்கியம். எந்த தாரில் இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம வந்து மருந்து தெளிச்சோம்னா போதும். அது வந்து முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ஒரு 5 மாதங்கள் 6 மாதம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வறட்சி இருக்கு, நீர் பற்றாக்குறை இருக்கு, பாசனம் சரியா செய்ய முடியல அப்படின்னாக்க அதுல வந்து நமக்கு சாறு உறிஞ்சிற பூச்சி வரும். வெயில் அதிகமா இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி இறக்கை பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையில பாதிச்சிருக்கா இல்லையான்னு வாழை இலையை பார்க்கும் போதே தெரியும். மேல சின்ன சின்ன புள்ளி புள்ளியா இருக்கும், வெள்ளை நிற புள்ளிகள். இலையினுடைய அடிப்பக்கத்தை பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கண்ணாடி இறக்க பூச்சியினுடைய சின்ன சின்ன இளம் குஞ்சுகள், வளர்ந்த பூச்சிகள், அதே மாதிரி அதனோட கழிவு பொருள் கருப்பு நிறத்துல இருக்கும். இது இருந்தது அப்படின்னாக்க இதை கட்டுப்படுத்துறதுக்கான உடனடி பயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளணும். நமக்கு வந்து இந்த அசாட்ராக்டின்ற மருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த வேம்பு சார்ந்த மருந்து அல்லது வேப்பங்கொட்டை கரைசலை பயன்படுத்தினோமாவே இதை குறைச்சிடலாம். இதனால வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும், தார் வந்து நல்ல எடை வரும்.
1: சரிங்க சார். அதாவது இப்போ குறிப்பாக நம்ம இரவையில் இருக்க பயிராக இருந்தாலும் சரி, மாணவர் இருக்கக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் சரி, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சிக்கான வாய்ப்புகள் இருப்பதனால என்ன மாதிரியான திட்டமிடல் அவங்க செய்யணும், அதற்கான ஒருங்கிணைந்த முறையில் அவங்க எப்படி அதை செய்யலாம், முதல்ல அதை கண்காணிக்கிறது எந்த அளவுக்கு அவசியமானது, கண்காணிக்கிறதன் மூலமாக பூச்சிகளோட தாக்குதலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிடுறது எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தீங்க. விவசாயிகளுக்கு நிறைவாக இந்த வரக்கூடிய வறட்சி காலத்தில் அவங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றது மட்டும் சுருக்கமாக சொல்லிடுங்க சார்.
0: சார், பொதுவாக வந்து வறட்சி காலங்களில் நீர் மேலாண்மை வந்து மிக மிக அவசியம். இந்த நீர் மேலாண்மை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னாக்க முதல்ல கோடை உழவு, அதாவது நமக்கு பெய்யக்கூடிய குறைந்த அளவு மழையாக இருந்தாலும் நம்ம மண்ணிலேயே தக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும் ஒன்று. இரண்டாவது வந்து என்னன்னாக்க பாசன நீர் வந்து பாசனம் பண்ணுறது. குறைஞ்ச தண்ணி தான் கிடைக்குது அப்படின்னாக்க பயிர் வாடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம், அதிகப்படியான தண்ணியை கட்டுவோம். அது வந்து தவறான அணுகுமுறை. இதனால பூச்சியினுடைய தாக்குதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால இப்ப வந்து நம்ம கரும்பு, வாழை இந்த மாதிரியான பயிர்கள், நீண்ட கால பயிர்கள் சாகுபடி செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்க ஒரு பார் விட்டு ஒரு பார் வந்து தண்ணி பாய்ச்சறது, இந்த மாதிரி

மாதிரியான முறைகளை கையாண்டோம் அப்படின்னாக்க இருக்கக்கூடிய தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த பயிரை பாதுகாத்து கொண்டு வர முடியும். அடுத்துக்கு அடுத்து அப்படின்னாக்க மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகள். இந்த வழிமுறைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க குப்பை ஏறு நுண்ணுயிர்கள் கொண்ட உரங்கள் அதை வந்து பயன்படுத்தும் போது மண்ணில் ஈரப்பதம் அப்படியே இருக்கும். அடுத்ததாக மூடாக்கு. மூடாக்குன்னா பயிர் கழிவுகளை வச்சு மண்ணுடைய பரப்பு நிலத்தினுடைய பரப்பை வந்து மூடி வைக்கிறது. உதாரணத்துக்கு வாழை கரும்பு அந்த மாதிரி பயிர்களில் வந்து நம்ம செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது நீர் ஆவியாகிறத தடுக்கலாம். அதன் மூலயமா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல வளர் நிலையை வயலில் உருவாக்க முடியும். அதனால பயிர் வந்து நோய்கள்ல இருந்தும் பூச்சிகளினுடைய தாக்குதல இருந்தும் தப்பிதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மாதிரியான நடைமுறைகளை செய்யலாம். அதுக்கப்புறமா கண்காணிப்பு. கண்காணிப்புன்றது வந்து இரண்டு வகையில உதவிகரமா இருக்கும். ஒன்னு நம்ம பயிர் வறட்சியால வாடுதா என்ன செய்யணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது வந்து என்னன்னாக்க கண்காணிப்பு மூலமா பூச்சியினுடைய தாக்குதல்

0: தரு, வேப்பெண்ணெய், அசாட்ராக் இதை வந்து பயன்படுத்தலாம். இதன் மூலமா செலவை குறைத்து மகசூல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்க சார். இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை அவங்களோட சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புக்கு நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு ஏதாவது விவரம் பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னுடைய தொடர்பு எண் 9443509438.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: நெல்லுக்கு இறை தண்ணீர், வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழையாம்.
3: பூங்குடி, அருமை அருமை, அழகு அழகா சொல்ற. இந்த நல்ல உள்ளம் உனக்கு இருக்கிறதுனாலதான் நீ இம்புட்டு காலமா வேளாண் தொழில் செய்யற.
2: சரி சரி, என்ன புகழ்ந்தது போதும். சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி சார் அவங்க சொன்னத குறிப்பா வறட்சி காலத்துல பூச்சி மேலாண்மை இது குறித்து சொன்னாரே, எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டியா?
3: கேட்டுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டேன். ஆனா சந்தேகத்தை அவர்கிட்ட போன்ல கேக்கலான்னு பார்த்தேன். நம்பரை ஒரு முறை தான் சொன்னாங்க, 9 நம்பரை எழுதிட்டேன், கடைசி நம்பர் என்னன்னு தெரியலையே.
2: அப்படித்தானே, நான் சொல்றேன் குறிச்சுக்கோ. 9443509438 இங்க சொல்லு.
3: 9443509438.
2: படிச்ச பிள்ளைங்கிறது காமிச்சிட்டிய, கப்புன்னு புடிச்சுக்கிட்ட. ஆனா இனிமேலாவது இல்லையுமா, ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை நீ இந்த பக்கம் வராம அப்பப்ப வீட்டாண்ட வந்துட்டு போயேன், எனக்கும் கொஞ்சம் உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கும்ல.
3: நல்ல விஷயம் சொல்லியிருக்க பூங்கொடி, வராம இருப்பனா? வந்துடுறேன் விடு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வறட்சி கால பூச்சி மேலாண்மை நேர்முகம். பங்கேற்றார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் அண்ணாதுரை அவர்கள்.
4: அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்திய வேளாண்மையின் வளர்ச்சிக்கும் நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கும் அழியாத பங்களிப்பை செய்த மகத்தான வேளாண் விஞ்ஞானி டாக்டர் மங்கொம்பு சம்பசிவன் சுவாமிநாதன் அவர்களை பற்றி பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியா முழுவதும் அவர் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் 1925 ஆண்டு ஆகஸ்ட் 7 தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கல்வியிலும் சமூக சேவையிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவருடைய குடும்பத்தினர் அவர் மருத்துவராக வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் 1943 வங்காள பஞ்சம் அவரது வாழ்க்கையின் திசையை மாற்றியது. அந்த பஞ்சத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பசியால் உயிரிழந்ததை நேரில் அறிந்த அவர் நோய்களை குணப்படுத்துவது மட்டுமல்ல மக்களின் பசியை போக்குவதும் மிகப்பெரிய சேவை என்பதை உணர்ந்தார். அதனால் மருத்துவத்துறையை விடுத்து வேளாண் அறிவியலை தனது வாழ்க்கை பணியாக தேர்ந்தெடுத்தார். இந்த உயரிய நோக்கத்துடன் வேளாண்மை, மரபியல் மற்றும் தாவர இனப்பெருக்கவியல் ஆகிய துறைகளில் உயர்கல்வி பெற்றார். 1949 உருளைக்கிழங்கு பயிர்களில் பனி மற்றும் பூச்சி தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் ஆராய்ச்சிக்காக யுனெஸ்கோவின் புலமை பரிசினை பெற்றார். இந்த வாய்ப்பு அவருடைய அரசியல் பார்வையை மேலும் விரிவுபடுத்தியது. 1954 புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். அப்போது இந்தியா கடுமையான உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொண்டது. நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வெளிநாடுகளிலிருந்து தானியங்களை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழல் நிலவியது. இந்த சவாலை அறிவியலின் மூலம் சமாளிக்க வேண்டும் என்று உறுதியாக நம்பிய டாக்டர் சுவாமிநாதன் கோதுமை மற்றும் நெல் மகசூலை அதிகரிக்கும் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டார். அதே காலகட்டத்தில் அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி டாக்டர் நார்மன் இ போர்லாக் உருவாக்கிய அதிக மகசூல் தரும் குட்டை ரக கோதுமை வகைகளை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இந்திய சூழலுக்கு ஏற்றவாறு பரிசோதித்து வெற்றிகரமாக பரப்புவதில் அவர் முக்கிய

0: பங்கு வகித்தார். மேம்படுத்தப்பட்ட விதைகள், பாசன வசதிகள், சமச்சீர் உர பயன்பாடு மற்றும் நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பயன்பாட்டால் இந்தியாவில் கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பெருமளவில் உயர்ந்தது. இந்த வரலாற்று சாதனையை பசுமை புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. பசுமை புரட்சி இந்தியாவின் உணவு வரலாற்றையே மாற்றியது. உணவு தட்டுப்பாட்டால் அவதிப்பட்ட நாடாக இருந்த இந்தியா சில ஆண்டுகளிலேயே தன்னிறைவு பெற்ற நாடாக உயர்ந்தது. விவசாயிகளின் மகசூல் அதிகரித்தது, வருமானம் உயர்ந்தது, நாட்டின் உணவு பாதுகாப்பு வலுப்பெற்றது. ஆனால் டாக்டர் சுவாமிநாதனின் பார்வை மகசூலை அதிகரிப்பதில் மட்டுமே நிற்கவில்லை. இயற்கை வளங்களில் பாதுகாத்தபடியே உற்பத்தியை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் எவர்கிரீன் புரட்சி என்ற புதிய கருத்தை முன்வைத்தார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் எதிர்கால சந்ததியினரின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நிலையான வேளாண்மை முறைகளே உண்மையான முன்னேற்றம் என்று அவர் வலியுறுத்தினார். இன்றைய காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை மற்றும் மண்வள குறைவு போன்ற சவால்களை எதிர்கொள்ள அவரது சிந்தனைகள் மிகவும் பொருத்தமானவை. தனது வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளின் நலனுக்காக உழைத்த அவர் சென்னை நகரில் எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவி நிலையான வேளாண்மை, உயிரின பன்முகத்தன்மை பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்கள் மற்றும் கிராமப்புற மகளிர் முன்னேற்றம் ஆகிய துறைகளில் பல்வேறு பணிகளை முன்னெடுத்தார். அவரது மகத்தான சேவையை பாராட்டி ராமோசான் மக்சேசே விருது, உலக உணவு பரிசு, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் உள்ளிட்ட ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச விருதுகள் வழங்கப்பட்டன. 2023 செப்டம்பர் 28 தனது 98 வயதில் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இயற்கை எய்தினார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற அரசியல் பாரம்பரியமும் மனிதநேய சிந்தனைகளும் என்றும் அழியாது. உலகம் முழுவதும் உள்ள வேளாண் விஞ்ஞானிகள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அவர் என்றென்றும் ஒரு வழிகாட்டியாக இருப்பார். அன்பார்ந்த நேயர்களே, டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. அறிவியல் என்பது ஆய்வகங்களில் மட்டுமே இருப்பதல்ல, அது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும் என்பதே அவரது வாழ்வின் உயரிய செய்தியாகும். அவரது பிறந்த நாளான இன்று உணவு பாதுகாப்பு, நிலையான வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக நாம் ஒவ்வொருவரும் நமது பங்களிப்பை வழங்க உறுதியேற்போம். நன்றி.
1: இதுவரை டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்கினார் திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் அண்ணாதுரை அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை.
2: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம் வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. இந்திய நாகரிகத்தில் பல நூற்றாண்டுகளாக கைத்தறி ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் பேசிய அவர், வடிவமைப்பாளர்கள் மற்றும் பொத்தொழில் நிறுவனங்கள் இந்திய கைத்தறியை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இவ்விழாவில் நெசவு கலைஞர்களுக்கு 2025 ஆண்டிற்கான 3 சந்த் கபீர் விருதுகளையும் 19 தேசிய கைத்தறி விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். கைத்தறி துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டில் காப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் கைத்தறி துணைகளை விற்பனை செய்யும் வெற்றித்தறி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் கைத்தறி கண்காட்சியினை தொடங்கி வைத்த அவர், இத்திட்டத்திற்கான மின் வணிக தளத்தையும் அறிமுகப்படுத்தினார். இவ்விழாவில் சிறந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு செல்கிறார். ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள செல்லுலா சிறை தேசிய நினைவிடத்தை பார்வையிடும் அவர், அங்குள்ள தியாகிகள் தூணில் அஞ்சலி செலுத்தவுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள்

எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட தொடர் முயற்சிகளால் ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்திருப்பதாக கூறினார். இதற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக அவர் எடுத்துரைத்தார். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின்போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என கருதியதால் பெங்களூரு செல்ல முடிவெடுத்ததாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் வறட்சியை சமாளிக்க 288,97,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு இன்று அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆழ்துளை கிணறுகள் அமைத்தல், கிணறுகளை சீரமைத்தல், பாசன கால்வாய்களை புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் தொழில் பிரிவில் பயிற்சி பெற்ற பட்டதாரிகளை வேலைவாய்ப்பிற்காக ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பும் திட்டம் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் முன்னிலையில் இன்று கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாநிலத்தில் உள்ள 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் நேரடி மாணக்கர் சேர்க்கை வரும் 31 தேதி வரை நடைபெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரியலூரில் வரும் 10 தேதி நடைபெறவுள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இவ்விழாவில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பெரியார் அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக நாளை முதல் 120 நாட்களுக்கு 350 கனஅடி வீதம் தண்ணீரை விடுவிக்க தமிழக அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. தேனி, கம்பம், பள்ளத்தாக்கு இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல் போகத்திற்கு 200 கனஅடி வீதமும், தேனி மதுரை மாநகராட்சி குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 150 கனஅடி தண்ணீரும் விடுவிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் உத்தமபாளையம், தேனி மற்றும் போடி நாயக்கனூர் தாலுகாவில் உள்ள 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியின் 8 ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கனடாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அமெரிக்காவின் கிறிஸ்டியன் ஹாரிசன், பிரிட்டனின் நீல் இணையை இன்றிரவு எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

காற்றில் பறக்கும் இறகை போல நம் மனதையும் இலகுவாக்கிடும் என்றும் பசுமையான 80s 90s பாடல்களை நேர்வர்ப்பு பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அழகிய ஆடைகளாய் அது மின்ன தமிழ்நாட்டின் பெருமையை ஓங்க வைக்க, காலங்கள் கடந்தும் பண்பாட்டின் பாலமாய் அது நிற்க, வேற்றுமை பாரா தொழில் நாகரிகத்தின் காக்கும் மதில், ஒரு மனிதனின் மதிப்பை கூட்டுவது ஆடை, அந்த ஆடை விளைவிப்பது காலத்தால் அழிக்க முடியாத நெசவென்னும் ஓடை.

0: ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசிச்சோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டு இருந்திருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர் வணக்கம்.
1: அம்மா இரவு வணக்கம்மா.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசில இருந்து இளங்கோ பேசுறேம்மா.
0: நல்லதுங்க ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம்
1: இன்னைக்கு பாத்தீங்களா? ஆடி வெள்ளி, அது நாலாவது வெள்ளி. இந்த நேரத்துல ஒரு பக்தி பாடலோட ஆரம்பிச்சா நல்லா இருக்குமேன்ட்டு.
0: பக்தி பாடல்
1: கரகாட்டக்கார. ஆமா, கரகாட்டக்காரன் படத்திலிருந்து மாரியம்மா மாரியம்மா. ஏன்னா எல்லாருமே இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதனால இந்த பாடல் கேட்கலாமேன்னு.
0: நல்லதுங்க ஐயா, பாடல் வழங்கிடலாம். இன்னைக்கு நன்றி.
1: நன்றிங்க.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்களே, திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில் இரவு இசை இனிமையை இரவு 8:30 முதல் தொடர்ந்து கேட்கலாம்.

0: 8:30 நேரில் கேட்டறிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இரவு பொழுது இசையால் இனிமையாகும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம் ஐயா. யார் இங்கிருந்து?
1: பிறப்பதும் இறப்பதும் இறைவன் கையில இருக்கு, வாழ்வது மட்டும் நம்ம கையில என்று வரிகளோடு இணைவது. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலிருந்து நடராஜி பேசுறேன் மேடம்.
0: சிறப்புங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: தாய் மேல என படத்துல இருந்து மல்லிகைப்பூ பூத்திருக்குங்கிற பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். இணைப்புல இருந்ததுக்கு நன்றிங்க.
1: இணைப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேடம்.
0: நன்றி.

0: 8:35 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையர் வட்டம் கோட்டாத்தூர் கிராமம் டி கோவிந்தராஜன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: விக்ரமன் இருந்து ஏதோ ஒரு பாடல் போடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: போட்டுருங்க சார்.
0: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 80-90களில் வந்த பாடல்கள், எவர் கிரீன் ஹிட்ஸ், இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், குகுர் ஜனவேல் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எட்டு படி வசதி பாட்டு போடுங்க சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றி.

0: 8:44 ஆயிட்டு நேரில் கேட்டு நின்றிருக்கோம். இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. அடுத்தது அவர் பாலு தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க ஐயா?
1: நான் தேனி மாவட்டத்திலிருந்து கனி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் கனி ஐயாக்கு?
1: ஆமாங்க மேடம்.
0: ஐயாக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்
1: மேடம்? சீராஜந்திரன் மட்டும் எந்த பாட்டை போட்டாலும் ரைட்டு மேடம்.
0: நல்லதுங்க ஐயா, இனிப்பில் வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: சரி மேடம், சரி மேடம்.

0: இது இரவு சினிமையில் அடுத்த நெய்யார். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யாருங்க சார்?
1: திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அருள்ராஜ் சார்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அச்சமில்லை அச்சமில்லை படத்துல ஆவாரம் பூ சார்.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார். ஆனா நான் ஒளிபரப்பாத பாடல் கேட்டேன், நானும் இல்லைன்ட்டாங்க.
0: சரிங்க சரிங்க சரிங்கய்யா, பாடல் கேட்கலாங்கய்யா. நன்றி.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு செய்யக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: பழனிவேல்மா, வளப்பக்குடி பழனிவேல்.
0: வளப்பக்குடி பழனிவேல் ஐயா, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு மௌன கீதங்களுமா. பாடல் வந்து மூக்குத்தி மேலமா.
0: மூக்குத்தி மேல பாடல்களா?
1: ஆமா ஆமா, போன படம் சரியா மேடம் பாடல்
0: தான்.
1: கோயில்புரா போறாங்க, ஷூட்டிங் பண்ணாங்கம்மா.
0: அப்படிங்களா? சரிங்க.
1: அப்ப சரியா மேடத்தை பேசி இருந்தமா,
0: அதனால அந்த மலரும் நினைவுகள்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: பாடல் வழங்கிடலாம். இணைப்புல இருந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

கேட்ட அந்த பாடலுடன் நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச பாடலில் கேட்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளிரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80 90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.

0: വയനാട് ആൻഡ് കോഴിക്കോട് ആർ നോ അണ്ടർ റെഡ് അലർട്ട്. ദീസ് ഡിസ്ട്രിക്ട്സ് വേർ അണ്ടർ ഓറഞ്ച് അലർട്ട് അണ്ടിൽ ദ ആഫ്റ്റർനൂൺ. ഫോർ അതർ ഡിസ്ട്രിക്ട്സ് ആർ അണ്ടർ ഓറഞ്ച് അലർട്ട് നൗ, ഇൻഡിക്കേറ്റിംഗ് ഐസൊലേറ്റഡ് വെരി ഹെവി റെയിൻഫോൾ. യെല്ലോ അലർട്ട് ഈസ് ഇൻ ഫോഴ്സ് ഫോർ ദ റിമൈനിംഗ് 6 ഡിസ്ട്രിക്ട്സ് ഓഫ് കേരളം. റെയിൻ അലർട്ട്സ് ഹാവ് ബീൻ ഇൻ ഫോഴ്സ് അക്രോസ് ഓൾ ഡിസ്ട്രിക്ട് ഓഫ് ദ സ്റ്റേറ്റ് ഫോർ ദ പാസ്റ്റ് 1 week. Yellow alert has been issued for 10 districts on Saturday. The intensity of rainfall is expected to decrease from Sunday onwards. Smithy M. Palluruthi, Akashvani News, Thiruvananthapuram.
1: In Odisha, even as flood hit, people are struggling to recover from the extensive damage caused by the recent floods. Another spell of heavy rain is threatening to compound their woes. More from our correspondent.
2: The India Meteorological Department has issued a red warning for the state, forecasting widespread heavy to very heavy rain over the next 24 hours, with heavy rainfall likely to continue for 3 days. The Salandhi and Jalaka rivers are flowing above danger levels, posing fresh flood threats to Mayurbhanj, Baleswar, Bhadrak and Keonsar districts. Meanwhile, many flood-affected families are still struggling for essential relief materials and cattle fodder, while extensive crop losses have added to their distress. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: India's market regulator, SEBI, has said in its annual reports that the capital markets remained resilient during the financial year 2025-26 despite global uncertainties. It said India retained the top position globally in the number of initial public offerings and ranking third in funds raised. According to the report, despite decline in corporate bond mobilization by 8.4% to 9.1 lakh crore rupees, primary equity market remains strong. Public debt issuances rose nearly 39%, while municipal bond fundraising surged to 1,756 crore rupees through 14 issues. On to sports. At the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Marji clinched a silver medal in the women's 45 kg category, marking an impressive start for the country. She secured the medal with a total lift of 145 kg, comprising 65 kg in the snatch and 80 kg in the clean and jerk. In Korea Masters Badminton, Indian shuttlers Rakshita Ramraj and Ashmita Chaliha have entered the women's singles semi-finals at Assen. And now before we end the bulletin, the headlines once again. Parliament clears MSME Development Amendment Bill to ensure faster payments and quicker dispute resolution. External Affairs Minister Dr. S. Jaishankar says relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. New Delhi reiterated its call for safe and unhindered navigation in international waters. Government e-marketplace completes 10 years with cumulative procurement crossing 20 lakh crore rupee mark. Alert issued for very heavy rain in Haryana, Chandigarh, Delhi, Kerala and Odisha. And in Asian Youth and Junior Weightlifting Championships, Thitli Marji clinches silver medal in women's 45 kg category. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது ஜூன் மாதம் 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 1881 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணை எல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்ப 2027 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்கு ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்டத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு

0: கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்ப வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையா இருக்கும்.
1: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனா ரொம்ப சிறப்பா வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு வந்து இதை நடத்துறாங்க அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இதற்கு முன்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்?
0: இதுக்கு முன்னாடி லாஸ்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் வந்து 2011 வருடம் நடைபெற்றது. 2011 வருடம் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ் நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் முதல் முறை அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்றோம், அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்ல எல்லாம் இல்ல. இந்த சென்சஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
1: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சார், ஒன்னு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கறது, இன்னொன்னு சுய விவரங்களை வந்து முதல் முறையா இந்த முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. சோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
0: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன் சுய விவர பதிவேற்றம் இல்ல சுய கணக்கெடுப்பு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காண்டியே ஸ்பெஷலா வந்து அதை வச்சுதான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியட். இது இல்லாம ஓவராலா இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸ் மானிட்டர் பண்றதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்காங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதுல வந்து எல்லா விஷயங்களையும் இதுல இருந்துதான் நம்ம பண்ண போறோம். CMMS அப்படின்னு நம்ம ஷார்ட்டா அதை சொல்றோம். இந்த போர்ட்டல் மூலமா டேஷ்போர்டு இருக்கு நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸ்ல வந்து பல கட்டத்துல வந்து பல நிலையில வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறோம் பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்றதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டல் இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேச்சஸ் கிரியேட் பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமா தான் பண்றோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமா தான் பண்றோம். இது இல்லாம ஒவ்வொரு சென்சஸ்லயும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்ப ரூரல் ஏரியாஸ்ல அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸ்ல டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸுக்கான பேசிக் யூனிட் சார்ஜ் நம்ம சொல்றோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைன்ல CMMS போர்ட்டல் மூலியமா தான் நம்ம பண்ண போறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம CMMS போர்ட்டல் மூலியமா நம்ம பண்ற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க, அதுல தான் விவரங்களை எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துட்டு வராங்க, அந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல்ல இதுக்காண்டியே ஸ்பெஷலா வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைல்ல வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமா தான் கேள்விகளை கேட்கறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாவே மொபைல்லயே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜரா ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள்.
1: நிச்சயமா சார், இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பத்தி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பத்தியும் சொன்னீங்க. இப்போ ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
0: ஆமா, இப்ப நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம், எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது ஒரு இது. அந்த துல்லியம், கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங், நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலா அவங்க பண்றப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலா பண்றப்ப வேகமாவே பண்றாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா, இப்ப இந்த மொபைல் ஆப் மூலமா பண்றப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. சோ அக்யூரசி, டைம் சேவிங்.

0: இந்த ரெண்டு தான் வந்து இதோட மெயின் அட்வான்டேஜஸா இருக்கு.
1: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 தேதியில இருந்து இந்த பணிகள் வந்து தொடங்கிடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 கட்டமா இந்த பணி வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கட்ட பணிகள் என்ன சார்? முதல் கட்டத்துல என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்புல எடுத்துக்கொள்ளப்படும்?
0: இப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் 2 கட்டங்களா பண்றோம்னா, அந்த 2 கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். 2 கட்டம் நம்ம என்ன பண்ண போறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பத்தி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமைகள், இதை பத்தின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலியமா வந்து நாட்டில் எவ்வளவு வீடுகள் இருக்கு, கட்டடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த 2 தகவல்களை வச்சு நம்ம 2 ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து மக்களை பத்தின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்றோம். அந்த 2 கட்டத்திற்கான அடித்தளமா இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்றதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாம நாட்டினுடைய அடிப்படை வசதிகளின் பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது.
1: சரி சார், இப்ப நீங்க சொன்னதுல இருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்ப வீட்டுல இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்ப வந்து அது வந்து மாடி வீடா கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
0: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்ல கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலா ஒரு பிளான் பண்ணணும். இப்ப நாட்டில் வந்து எவ்வளவு கேஸ் கனெக்ஷன் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு

0: அவர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்ல இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி. இந்த மூன்று கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பத்தி தான் இருக்கு. அதுல வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா, இல்ல மேல தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர் அது என்ன மெட்டீரியல், பிரிடாமினா என்ன மெட்டீரியல் கட்டிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டிருக்காங்களா, இல்ல செங்கல் வச்சு கட்டிருக்காங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா, இல்ல நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அந்த வீட்டுல உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன் டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது போக வந்து வீட்டுல என்ன வசதிகள் இருக்கு, வசதிகள்னா வந்து அந்த வீட்டுல வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா, இல்ல வீட்டு காம்பவுண்ட்ல இருக்கா, இல்ல வெளியில இருக்கா, இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த வீட்டுல கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை வசதி என்ன டைப் ஆஃப் டாய்லெட் பெசிலிட்டி இருக்கு அப்படின்றதும் அதுல இருக்கு. அது இல்லாம அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சன்ல சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம் பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டுல வந்து என்ன மாதிரி உடைமைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுல இருக்கு. மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் பெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டுல டெலிபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, டூ வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு, டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இடம்பெற்றுள்ளது. லாஸ்டா வந்து மொபைல் நம்பர் கேட்கறாங்க, மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகள்ல வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல், அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம் இல்லாட்டி பரவாயில்ல. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
1: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவருடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர்
0: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
1: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கிறவங்க எப்ப வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
0: இப்ப தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 30,000 ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, சார்ஜ் லெவல் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேற வேற லெவல் ஆபீசர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மொத்தமா 150,000 பேர்ல இருந்து 160,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜா நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் லோடு அப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா, இந்த ரெண்டு கிரைடீரியா மீட் அவுட் பண்ற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியால இருக்கிற இப்ப கிராமப்புறங்களா இருந்தா அந்த ஊர் தலைவர் இருப்பாரு, பஞ்சாயத்து இருந்தா பஞ்சாயத்துல செக்ரட்டரி இருப்பாரு, விஏஓ இருப்பாரு, ஸ்கூல்ஸ் ஏதா இருந்தா ஹெட்மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியால வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்ட எல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியா சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில வந்துட்டு நிறைய வீடுகள் நிறைய வீட்டுல வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்கள்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டுல எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்ல அந்த வீட்டுல வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வீட்டுல எல்லாம் ஆள் இல்ல, அடைச்சிருக்கு, இந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்க இல்ல, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிருவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேரம் 9:30, ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் இனிய ராகம், இடைவிடாத இசைமழை, இன்னிசை கீதங்களின் பவனி, காற்றலைகளில்

அன்பினர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம் இடைவிடாத இசைமழை.

9:51 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இனிய ராகம் இடைவிடாத இசைமழை. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

நேர்கள் இருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்திருக்கும் வயலினிசை. திருச்சி ஆர் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வரவல்லப என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றியது ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலினி சரணம் எனத் தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது சௌராஷ்டிர ராகம் மிஸ்ரசாப் தாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து சரசசாம என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காப்பி நாராயணி ராகம், ஆதி தாளம்.

நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரி சாமி அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் வயலினிசை, திருச்சி ஆர் தாயுமானவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியினி எவரி மாட எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, காம்போதி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக பருளன்னமாட என தொடங்கும் தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது காப்பிராகம் ரூபகதாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்ட சித்தது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் கண்டதேவி அழகிரி சாமி அவர்கள் வாசித்திருந்த வயலின் இசை. திருச்சி ஆர். தாயுமானவன் அவர்கள், மிருதங்கம்.

நேர்கள் நினைவிற்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பு. நாட்டுப்புற இசையின் நாதம் தவில் இசைக்கலைஞர் ஆர் ஐயப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நாளை பிற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் சரிகம ரசிகம ஹமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த திரை இசை பாடல்கள். நாளை நண்பகல் 12:10 மங்கை நூலகத்தில் பொறுமையை மேற்கொள்ளும் வழிமுறைகள் என்ற தலைப்பில் நேயர்கள் உரையாடலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 2:15 வேளாண்மையத்தில் லாபகரமான ஒருங்கிணைந்த பண்ணை மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ப சரண்யா அவர்கள்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.